நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எமது முதல் அலைவரிசை. மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 8 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. நாட்டை ராகத்தில் மங்கள இசை.

0: நாட்டை ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் எட்டாவது குறட்பா.
3: நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும்.
2: பயன் நிரம்பிய சொற்களை உடைய துறவிகளின் பெருமையை அவர்கள் கூறிய மந்திரங்களாகிய சொற்களே அறிவிக்கும்.
3: நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறை மொழி காட்டிவிடும்.
1: குறள் அமுதம் கேட்டீர்கள்.
0: நிலையம் தரும் நிகழ்ச்சிகள் இன்று எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சூத்தில்லைவனம் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலரில் செவிச்செல்வம் வழங்குகிறார் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன. காலை 8 மனம் விரும்பும் பாடல்கள் தரும் இதயராகம். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் எம் சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. காலை 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 அக்னி நட்சத்திரம் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் இருபட பாடல்களாக. முற்பகல் 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. பகல் 12:10 மங்கையர் உலகம் பெண்களுக்கான தனிமை தருணம் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். காதோரம் கவிப்பாடி வலம்பெறும் 1 மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் தீவன மேலாண்மை குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பில் இருந்து இசை தூரல் வலம்பெறும் பிற்பகல் 3:00. மாலை 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. மாலை 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். மாலை 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனது புத்தகம் எழுத்தாளர் இனித்தி அவர்களின் பங்கேற்பில் 7:25

உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி பற்றி திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 8:05 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம், தொடர்ந்து இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம் திரையிசை. பகல் 12:10 சங்கீத சாரலில் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 அரியலூர் மாவட்ட செய்தி மடல். 9:15 செய்திச் சுடர். இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சவிதா நரசிம்மன் அவர்களின் பாட்டு. கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகளுக்கு 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240-102-1, 240-106-102-1 2 தொலைபேசி எண்களின் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

மரபிசையோடு பண்ணிசை, தரமான தகவல்களோடு அருமையான திரையிசை தரும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு எப்போதும் இணைந்திருங்கள். இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்பு துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்.

0: termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. A sessions court in Bhiwandi has remanded the three accused arrested in Maharashtra teacher eligibility test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees. Investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra, and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of an interstate and national level network. The anti-corruption branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neera Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables, and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines, and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustaquio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமலி காரைக்கால் என்றும் வளம்பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் சிறுநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. சிறிஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள் பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்கொள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.

கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்று ஆவார். மகளிர் சமய கல்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதல் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேர்க்கிறார், தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உனை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை.

0: என்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உனை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11 திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திறங்கு என்றும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதியத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆறு 6:15 திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் ஆனந்தராகம்.

இசை தமிழின் அன்னை, சைவத்தை பேணி வளர்த்த தாய், சிவாலயங்களில் 62 நாயன்மார்கள் நின்ற கோலத்தில் காட்சி தர ஒருவர் மட்டும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். சைவ சமயத்தை மீட்டெடுத்து மறுமலர்ச்சி அடையச் செய்தவர். முதன் முதலில் பதிகம் என்ற இலக்கிய வகையையும் அந்தாதி எனும் முறையையும் பாடியவர். அவருடைய பதிகங்கள்தான் மூத்த திருப்பதிகங்கள். இறைவனை பாடி பக்தியினால் தன்னை உயர்த்தி கொண்ட நாயன்மார் காரைக்கால் அம்மையார் காணும் மகத்தான மாங்கனி திருவிழா இன்று.

எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். காரைக்கால் அம்மையன் வாழ்வில் ஒருநாள் கணவன் இரண்டு மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்ப ஒன்றை பிக்ஷாடனராய் வந்து இறைவன் வாங்கிப் போனான். சாப்பிடும் தருணத்தில் இருந்த ஒரு மாம்பழத்தை கணவன் இலையில் வைக்க, சாப்பிட்டுவிட்டு இன்னொன்றை எடுத்து வா என கட்டளையிட, அம்மை இறைவனை வேண்ட கையில் மாம்பழம் கிடைக்க அதையும் கணவனுக்கு தந்தார். ருசி அதிகமாயிருந்த காரணத்தை கேட்க பொய்யுரைக்காமல் சொன்னதால் கணவன் முன் நிரூபிக்க இறைவன் மாம்பழம் தந்து மீண்டும் அருள் செய்தான். அது வெறும் கனி அல்ல. இல்லறம் தீர்ந்து இறைவன் பக்கம் செல்ல காரைக்கால் அம்மைக்கு ஆண்டவன் தந்த அருட்கனி.

பாடலை பாடினார் எஸ் எம் ஏ காதர். ஆனந்தராகத்தில் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இளமையை துறந்து ஈசனை பாடி கால் பதித்து நடக்க மறுத்து தன் தலையாலே கைலை மலையேறினார் காரைக்கால் அம்மை. ஈசன் உமையம்மையிடம் சொன்னான், இவள் நம்மை பேணும் அம்மை, பெருமை சேரி இவ்வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பேய் உருவுக்கு பெருமை சேர்த்தான். திருவாலங்காட்டில் நடன திருக்காட்டி முக்தியும் தந்தான். ஓயாமல் ஆடும் பாத நிழலில் நிலைத்து வாழும் பேரின்ப பேய், சைவ சமயத்தை உலகெங்கும் உயர்த்திய தெய்வத்தாய் காரைக்கால் அம்மை.

வி பவன் பாடிய பாடலை கேட்டோம். காரைக்காலில் அம்மையின் திருமணம், கணவனுக்கு மாம்பழம் தரும் காட்சி, பிக்ஷாடனராக இறைவன் வருதல், அம்மை இறைவனோடு ஐக்கியமாதல் என நான்கு நாட்கள் நடைபெறும் மிகப்பெரிய மாங்கனி திருவிழா சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலை, அதாவது இன்று காலை 9 மணிக்கு பிக்ஷாடனராக இறைவன் வீதி உலா வரும்போது மாடிகளிலிருந்து மாம்பழங்களை வீசுவார்கள். கீழே நின்று அனைவரும் பிடிப்பார்கள். அன்று பக்தியின் பக்திக்கு ஒரு மாம்பழம் தானே தந்தான், இன்று 1000 மாம்பழங்களை வருடா வருடம் தந்து கொண்டே இருக்கிறான். மாங்கனி திருவிழா சிலருக்கு வெறும் மாங்கனிகளாகவும், சிலருக்கு கொண்டாட்டமாகவும், சிலருக்கு வேண்டுதலாகவும், அதுவே சிலருக்கு வாழ்வதற்கான நம்பிக்கையை தருவதாகவும் அமைகிறது. அம்மையின் பக்திக்கு ஆணி பௌர்ணமி, காரைக்கால் சிறப்புக்கு மாங்கனி.

0: மகாநதி சோபனா பாடிய பாடலோடு இன்று நிறைவு பெறும் ஆனந்தராகம் மீண்டும் நாளை காலை மணி 6:15 உலாவரும்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 15 நாள் திங்கட்கிழமை.
2: இப்போது கேட்கலாம். வயக்காடு.
3: என்ன தம்பி, வாய்க்குள்ள ஏதாவது பூச்சி போயிருச்சா? அத விரட்டத்தான் இப்படி அப்படின்னு சிரிக்கிறீங்களா?
4: அட போங்கண்ண, தோட்டத்துல என்ன போட்டாலும் நஷ்டமாவே ஆகுதுண்ணே. இத பார்த்து உடம்புல ரத்த கொதிப்பு தான் அதிகமாகுது. டாக்டர்கிட்ட கேட்டா ஹாப்பியா இருங்க, தினமும் நல்லா சிரிங்கன்னு சொல்றாரு. அதான் அப்படின்னு தனியா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி
3: வேற லெவல் தம்பி இது. இனிமே இதே டைமுக்கு இங்க வந்து இதே மாதிரி சிரிங்க. நம்ம ஊர் பசங்களெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன்.
4: ஏன்,
3: நீ சிரிக்கிறத பார்த்தா செம்ம காமெடியா இருக்குப்பா. நாங்களும் ஒளிஞ்சு இருந்து உன்னை பார்த்து சிரிச்சுக்கிறோம்.
4: என்னை பார்த்தா அவ்வளோ எகத்தாளமா தெரியுது.
3: பின்ன என்ன தம்பி, சிரிக்கணும்னு டாக்டர் சொன்னது மகிழ்ச்சியா இருக்கிறது. சிரிப்பு வந்துடுமா, மகிழ்ச்சி வந்துடுமா,
4: பின்ன என்ன செய்ய?
3: அப்படி கேளு அண்ணங்கிட்ட, பல பல ஐடியா வச்சிருக்கிறேன் அண்ணன்.
4: என்ன அந்த பல பல ஐடியா?
3: சொல்றேன் தம்பி. தம்பி, இந்த ஒட்டஞ்சத்திரம் கப்பல் பட்டியில கருப்பு முருங்கை பதியம் கிடைக்குதுப்பா.
4: சரி,
3: அங்க போய் வாங்கிட்டு உன் 2 ஏக்கர் நிலத்துல நட்டு வச்சு பாரு.
4: ஏற்கனவே நான் முருங்கை விவசாயம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன்னே, ஒன்னும் சரிப்பட்டு வரல.
3: தம்பி, நான் சொன்ன இந்த கப்பல் பட்டி கருப்பு முருங்கை எப்படி?
4: கப்பல் பட்டி கருப்பு முருங்கை,
3: அதை நட்டு பாருப்பா. 1 மாசத்துல 1 முருங்கை மரத்துல 500-700 முருங்கைக்காய் பறிக்கலாம். 2 ஏக்கர்ல 300 நாத்து நடலாம். எவ்வளோ?
4: 300 நாத்து.
3: 1 ஏக்கர்ல முருங்கை பயிரிட 30,000 ரூபாய், 2 ஏக்கர்னா 60,000 ரூபாய் தேவை. இதுல எல்லா செலவும் அடங்கிடும். பெருசா உழைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உனக்கு ஏத்த வேலை இது, சரியா? தினமும் 1 மணி நேரம் தோட்டத்துல முருங்கை மரங்களை அப்படியே சுத்தி வந்து போதுமான தண்ணி இருக்குதான்னு பாத்துக்கிட்டாலே போதும்பா. அது மட்டும் இல்லாம உன் நிலம் வேற செம்மண்ணாதான் இருக்கு. அப்புறம் என்ன, மாசத்துக்கு 50,000 கிடைக்கும்.
4: கேட்கவே சந்தோஷமா இருக்குண்ண. என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குண்ண.
3: அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு என்ன பயம்?
4: அதுதானே பயம்.
3: இது ஏன் தம்பி?
4: நம்ம கருத்துக்கடிப்பு கந்தசாமிக்கு நீ தானே புடலங்கா போட ஐடியா கொடுத்தேன்னே.
3: ஆமா, அதுக்கு என்ன போ?
4: புடலங்கா போட்டு தலையில முக்காடு போட்டு தான் அலைகிறாரு இப்ப.
3: என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு நான் என்ன செய்ய? வாழை தோட்டத்துல ஊடு பயிரா புடலைய போட சொன்னேன். அதை செய்யாம கருத்துக்கணிப்பு கந்தசாமி புடலைய மட்டும் போட்டுட்டு சரியா பஞ்சகவ்யம் ஜீவாமிர்தம் மீன் அமிலம் மோர்க்கரசல் கொடுக்கலன்னா எப்படி விளைச்சல் கிடைக்கும்? தலையில துண்டத்தான் போடணும்.
4: அது சரி, இப்ப நான் என்ன செய்ய?
3: திரும்பவும் முதல்ல இருந்தா தயவு செய்து அந்த அப்படின்னு சிரிக்கிறது நிறுத்திருப்பா.
4: நான் நல்லா

0: பிடிக்காதே.
1: நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெண்டை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, வெண்டை பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த தாக்குதலின் காரணமாக இலைகளில் முதலில் வெண்புள்ளிகள் தோன்றி பிறகு அவை ஒவ்வொன்றாக இணைந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடும். கடுமையாக தாக்கப்பட்ட செடிகளில் முதிர்ச்சி அடையாத நிலையில் உள்ள இலைகள் அனைத்தும் முதிர்ந்துவிடும். கரும் புகை பூசணமும் காணப்படும். மேலும் இவ்வெள்ளை ஈக்கள் மஞ்சள் நரம்பு தேமல் நோயினையும் பரப்புகின்றது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி அட்டைகளை வைக்கலாம். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி என்ற அளவில் இமிடா குளோபிரைடு மற்றும் ஒட்டும் பசை சேர்த்து கலந்து தெளிக்க வேண்டும். வாழை சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, வாழையில் பனாமா வாடல் நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இந்த நோய் தாக்கமானது முதலில் வாழையின் அடிப்புற இலைகளில், குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிற மாற்றம் மற்றும் வாடி காணப்படும். பின்பு இந்த மஞ்சள் நிறம் இலையின் மைய பகுதி வரை பரவி ஓரங்கள் காய்ந்து போகும். அறுவடைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட செடியின் பாகங்களை சேகரித்து அழிக்க வேண்டும். சரியான உரம், நீர்ப்பாசனம், களைகளை கட்டுப்படுத்தி வளர்க்க வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ சூடோமோனாஸ் புளோரசன்ஸுடன் தொழு உரம், 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கை கலந்து மண்ணில் இட வேண்டும். கால்நடை பண்ணையாளர்களே, கால்நடைகளை தாக்கும் குழம்பு சிதைவு நோய் தாக்குதல் பரவ வாய்ப்பு உள்ளது. இது எல்லா வயது கால்நடைகளையும் பாதித்தாலும் வயது முதிர்ந்த மாடுகளில் பாதிப்பு அதிகம் காணப்படுகிறது. சுத்தமில்லாத தொழுவத்தில் உள்ள ஈரமான சாணம், சேறு, காலில் உள்ள புண்கள் ஆகியவைகளில் பாக்டீரியாக்கள் நன்கு தங்கி வளரும் இயல்புடையது. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் 1 கால் மட்டுமே பாதிக்கப்படும். திடீரென கால் முடங்கிவிடும். எனவே குழம்புகளை அவ்வப்போது கவனித்து வெட்டிவிட வேண்டும். தொழுவத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும். இவ்வாறு அறிகுறிகள் தென்பட்டவுடன் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை அளிக்க வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அடுத்து, தென்னை சாகுபடியில் தற்போது மிகப்பெரிய சவாலாக இருப்பது காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் ஒன்றான சிறந்த தீர்வு தரக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள் ஏக்கருக்கு 2 என்ற விகிதத்தில் பயன்படுத்தி பூச்சிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். மேலும் தகவலுக்கு 95 77 22 77 08 என் மீண்டும் ஒருமுறை 95 77 22 77 08 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நடப்பு ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு திரு சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு பதக்கம் வழங்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிக்கு குறைந்தபட்சம் 2.5 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது குத்தகையாகவோ வைத்து திருந்திய முறையில் நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும் பயிர் விளைச்சல் போட்டியில் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பு பயிர் நடுவர்கள் முன்னிலையில் அறுவடை செய்யப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை அணுகி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக 150 ரூபாயை செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வெற்றியாளர்களை அறிவிப்பதில் வேளாண்மை இயக்குனர் தலைமையிலான மாநில அளவிலான குழுவின் முடிவே இறுதியானது. மேலும் இது தொடர்பான விவரத்தினை பெற

0: தங்கள் பகுதி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் தீவன மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி. கதிர்வேலன் அவர்கள். இன்று 7:25 மணிக்கு உழவர் உலகத்தில் காய்கறி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவள்ளரை எஸ். மாதவன் அவர்கள். நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்று காலை 8 மணிக்கு இதயராகம், 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் வசந்த அழைப்பில் வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் எம். சுபாஷினி அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தனிமை தருணம் பற்றி தோழியர் பகிர்ந்து கொள்ளலாம். 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு எண்ணோடு 240 102 1 240 102 1 2 தொலைபேசி எண்கள் வாயிலாக. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு

0: வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்தனர்.

0: வந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நாளின் சிறப்புகளை சொல்ல,
2: மலர்கிறது நாள் மலர்,
3: நிறைய கனவுகளோடு அவர், நிறைய எதிர்பார்ப்புகளோடு புதிதாய் எழுந்த தமிழ் பல்கலைக்கழகம் தலைமை ஏற்க வந்தவர் செம்மாந்த தமிழறிஞர். தன் அலுவலகத்தின் வெளியில் ஒரு பெட்டியில் ராஜினாமா கடிதம். அவர் வேலையில் குறை கண்டவர் தேதியிட்டு அஞ்சலில் சேர்த்து விடலாம். அப்படியொரு நெஞ்சுறுதியும் சான்றாண்மையும் உடையவர் அவர். தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராகவும் திராவிட பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தராகவும் விளங்கிய வ.ஐ. சுப்பிரமணியம்தான் அவர். அவரது நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009 உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமானவர். மொழியியலில் முனைவரான இவரின் ஆய்வு நூல் புறநானூற்று சொல்லடைவுகள். தனது மகள் தீ விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது செல்லும் வழியில் மகளை பார்த்துவிட்டு அலுவலகம் சென்று வேலையில் ஆழ்ந்து விட்டாராம். கேட்டபோது, என் மகளை காப்பது மருத்துவர் கடமை, அலுவலகப் பணியை தொய்வின்றி தொடர்வது என் கடமை என்றாராம். அப்போதே முதலமைச்சர் குறித்த நேரத்தில் வராததால் அவரையே சந்திக்க மறுத்து திரும்பி, அறிவுலகை ஆழ்வோர் எவ்வகையிலும் ஆழ்வோருக்கு குறைந்தவரில்லை என்பதை புரிய வைத்தவர் அறிஞர் வ.ஐ. சுப்பிரமணியம். பிரபல இந்திய அணு விஞ்ஞானியும் இந்திய அணுக்கருப்பிளவு சோதனைகளில் முக்கிய பங்காற்றியவருமான பி.கே. ஐயங்கார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிலைய அணுசக்தி துறையில் சேர்ந்து நியூட்ரான் சிதறல் பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். பூர்ணிமா அணு உலையை வடிவமைத்தார். பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றியில் பி.கே. ஐயங்காரின் மகத்தான பங்களிப்பை போற்றும் வகையில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. இந்திய புள்ளியியலின் தந்தை என போற்றப்படும் பேராசிரியர் பி.சி. மகாலனோபிஸ் பிறந்த நாளான இன்று தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, மத்திய புள்ளியியல் அமைவனம் ஆகியவற்றின் உருவாக்கத்தில் பெரும் பங்கு வகித்தார். ஒரு மாதிரியில் எவ்வளவு பிழைகள் இருக்கின்றன என்பதை மதிப்பிட பி.சி. மகாலனோபிஸ் உருவாக்கிய முறை புள்ளியியலில் புரட்சிகரமான உத்தியாக கருதப்படுகிறது. பாகிஸ்தான் படையினரின் ஊடுருவல் குறித்து ஆடு மேய்ப்பவர்களிடமிருந்து கிடைத்தது தகவல். கேப்டன் சௌரப் காலியாவின் அணி ரோந்து பணியில் எல்லையில் ஊடுருவல் நடந்திருப்பதை உறுதிப்படுத்தியது. அது கார்கில் யுத்தமாக உருவெடுத்தது. பாகிஸ்தானியர் கேப்டன் சௌரப் காலியா உள்ளிட்ட 5 இந்திய வீரர்களை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொன்றனர். கார்கில் போரில் தாய்நாட்டிற்காக எதிரி நாட்டு படையினரின் சொல்லொணா கொடுமைகளுக்கு முதல் தியாக பலியான கேப்டன் சௌரப் காலியா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1976. நாடக காவலர் ஆர்.எஸ். மனோகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. நவாப் ராஜ

மணிமாணிக்கம் பிள்ளையும் டி கே சண்முகம் சகோதரர்களும் ஓய்வு பெற்றிருந்த நேரத்தில் அவர்களின் வாரிசாக வந்து புராண வரலாற்று நாடகங்களை அதிக பொருட்செலவில் நடத்தி நாடகக் கலைக்கு புத்துயிர் கொடுத்தவர். கதாநாயகனாக நடித்த இவர் நாடகத்தின் மீதான காதலால் இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம் போன்ற நாடகங்களை அரங்கேற்றினார். மனோகரது நாடகம் என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் மணியடித்து நாடகத்தை ஆரம்பித்து விடுவார் என்று பெயர் வாங்கியிருக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டபோது, தான் படித்த பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, பெரியவர்களை மதித்து நடத்தல் போன்ற நற்பண்புகள் தன் வாழ்க்கையில் வளம் சேர்க்க காரணமாக இருந்தன என்றார் நாடகத்துறையில் திருப்பு முனையை உருவாக்கிய ஆர் எஸ் மனோகர். இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1973. உல்லாசம், காதலா காதலா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் கார்த்திக் ராஜா.

புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகம். இந்த நாளை புன்னகையோடு தொடங்குவோம். இன்று நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களின் இனிய காலை பொழுதே இன்னும் இனிமையாக்க வருகிறது காலை மலர். உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றும் காலை மலரின் இதழ்களாய் விரிய காத்திருக்கிறது இனிமையான பாடல்கள், இன்னும் பல தகவல்கள். முதல் பாடல் ஒலிக்கிறது

0: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: அன்பான வணக்கங்கள். அன்பான குழந்தைகளே, கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறந்திருக்கின்றன. தினந்தோறும் பள்ளி சென்று வருகின்றீர்கள். பள்ளி விட்டு வந்த பின்பும் விடுமுறை நாட்களிலும் உங்களது ஓய்வு நேர பொழுதுபோக்கு என்னவாக இருக்கிறது? பள்ளி நேரம் போக மாணவர்களுக்கு வீட்டிலும் தொடர்ச்சியாக வீட்டு பாடங்கள், ஒப்படைப்புகள் என பல வேலைகள் இருக்கின்றன. மிகுதியாக கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் குழந்தைகள் என்னதான் செய்கின்றார்கள்? மிக பெரும்பாலான குழந்தைகள் செல்போன்களில் மூழ்கி கிடப்பதை பார்க்கின்றோம். முதலில் சின்னஞ்சிறு குழந்தைகளை கட்டி போட பெற்றோர்கள் அவர்களின் கைகளில் செல்போன்களை கொடுக்கின்றனர். பின்னர் அவர்கள் அதற்கு அடிமையான பின்பு எடுக்காதே செல்போனை என எச்சரிப்பதும் பெற்றோர்கள்தான். ஒரு நிமிடத்திற்குள் ஒரு காணொளி சுவாரஸ்யமாக ரசிக்கும் வகையில் வண்ணமயமான காட்சிகளுடன் விரிகிறது. அதை தவிர்க்க நினைத்தாலும் முடியவில்லை. அதைத் தொடர்ந்து அடுத்த காணொளி, அடுத்து மற்றொன்று. இப்படி நேரம் போவது தெரியாமல் குழந்தைகள் செல்போனில் கட்டுண்டு சிக்கித் தவிக்கின்றனர். ஒரு கருத்தையோ அல்லது பாடத்தையோ மிக குறைவான நேரத்தில் இவ்வளவு சுவாரஸ்யமாக ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் எடுத்துச் செல்ல முடிவதில்லை. இதில் பேராபத்து என்னவென்றால், குழந்தைகளின் கவன குவிப்பு நீடிக்கும் கால அளவு மிகவும் குறைந்துவிட்டது. உடல் ரீதியான செயல்பாடுகள் குறைந்து போதல், கண் பார்வை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி போன்ற குறைபாடுகளும் ஏற்படுகின்றன. இவை எல்லாமே செல்போன் பயன்பாட்டினால் வந்த பக்க விளைவுகளே. இந்த செல்போன் பழக்கத்தை எப்படி மாற்றலாம்? நமது குழந்தைகளை இதிலிருந்து எப்படி மீட்கலாம்? தீர்வாக நமக்கு கிடைப்பவை விளையாட்டு மற்றும் வாசிப்பு பழக்க வழக்கங்களே. குழந்தைகளை தனித்து விடாமல் அக்கம்பக்கத்து குழந்தைகளுடன் கூடி விளையாட பழக்கப்படுத்த வேண்டும். வாசிப்பில் ஆர்வம் ஏற்படுத்துவது மிகவும் சிறப்பானதாக அமையும். அவரவர் வயதிற்கு ஏற்றாற்போல் சின்னஞ்சிறு கதை புத்தகங்கள், சிறார்பாடல் தொகுப்புகள், வாழ்க்கை வரலாறு போன்ற புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வாசிக்க வைக்கலாம். வாசிப்பில் ஆர்வம் ஏற்பட்டுவிட்டால் பின்னர் யார் தடுத்தாலும் அந்த குழந்தையை வாசிப்பிலிருந்து விலக்க முடியாது. வாசிப்பு பழக்கம் குழந்தைகளுக்கு புதியதோர் உலகத்தை அறிமுகப்படுத்துகிறது. படிக்க படிக்க அறிவு விரிவடைகிறது. மேலும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் பிறக்கும்.

0: இருக்கிறது. மாணவர்களை வாசிப்பின் பக்கம் ஈர்ப்பதற்காக தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் வாசிப்பு இயக்கம் 100க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறு புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. எளிய சொற்கள், சிறிய வரிகள், இனிமையாக வாசிக்க ஏற்ற புத்தகங்கள். வாசிப்பு உங்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். செல்பேசியை விட்டுவிட்டு வாருங்கள் குழந்தைகளே, வாசிக்கலாம். அன்பு குழந்தைகளே, எனது பூ பூ பூசணிப்பூ பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். படித்தால் என்ன நடக்கும்? ஒரு குழந்தை புத்தகத்தை படித்துவிட்டு தோட்டத்திலேயே விட்டுவிட்டு போய்விடுகிறது.
1: தோட்டத்திலே

0: செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தாா்.

0: பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும், மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெறவுள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது.

0: இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர்.

கலைமலர் நிகழ்ச்சியில் இணைத்திருந்து கொள்வோம். தங்கம் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,194 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.87 அடியாக உள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர், உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.

0: உடம்புல எந்த பாதிப்புமே ஏற்படக்கூடாதுங்க. அப்படியே பாதிப்பு ஏற்பட்டாலும் அத ஆரம்பத்திலே கண்டறிஞ்சோம்னா குணப்படுத்துறது ரொம்ப சுலபமா இருக்குங்க. நோய்களை வராம தடுக்கிறதுக்கும் அத ஆரம்பத்திலே கண்டறியறதுக்கும் நீங்க தவறாம கேட்க வேண்டியது இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்துங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நல்ல ஆலோசனைகளோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன, அதுக்கான சிகிச்சை என்ன டாக்டர்?
1: கருப்பை வாய் கேன்சர், இது வந்து சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். கருப்பை வாய் கேன்சர் ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 90% ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் சொல்லக்கூடிய ஒரு HPV வைரஸ் கிருமினால தான் வருது. இது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி தான், ஒருத்தர்டேந்தா இன்னொருத்தருக்கு போகும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா மேல் பார்ட்னர்டேந்தா பெண்களுக்கு வருது. இந்த ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை வாயில சில சேஞ்சஸ் எல்லாம் உண்டு பண்ணும். அது அங்க இருக்கிற செல்ஸ்ல வந்து கொஞ்சம் நார்மலா இருக்க செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி அது வந்து கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கேன்சர் யாருக்கு வரும், இல்ல எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்டம்ஸே இருக்காது, எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி பெருசாகி கர்ப்பப்பை வாயில ஒரு சின்ன புண்ணு மாதிரியோ இல்ல அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு யூஸ்வலா வர்ற சிம்டமே பாத்தீங்கன்னா வெள்ளைப்படுதல், ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். இந்த வெள்ளைப்படுதல் வந்து நிறைய பெண்களுக்கு சாதாரணமாவே இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை தான், எனக்கு சூட்னால வந்துச்சு இப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நாள் பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஜென்ரலா ஒரு செகண்டா தேர்ட் ஸ்டேஜ்ல தான் தெரிய வருது. சோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடியலா என்ன பண்ணணும்னா, 25 இயர்ஸ்க்கு மேலேயே எல்லா மேரேஜ் ஆன பெண்களும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது நல்லது. கண்டினியூஸா ஒரு 3 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து பேப்ஸ்மியர்ல சேஞ்சஸ் இல்லைன்னா ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் கூட அவங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த பேப்ஸ்மியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை வாயில இருந்து ஒரு சின்ன ஒரு நீர் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்றோம். இது ஓபி ப்ரொசீஜர் தான், பெயின்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க, எல்லா கைனகாலஜி டாக்டரும் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுக்கும் போது இந்த செல்ஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு செல் வந்து மாறி அது கேன்சரா மாறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷம் இடைப்பட்ட நிலையில நம்ம அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேசியா நம்ம சொல்லுவோம், அந்த செல்ஸ்ல இருக்க சேஞ்சஸை பொறுத்து அவங்களுக்கான

0: ஆனா ட்ரீட்மெண்ட்டோ இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ எடுத்துட்டோம்னா இது கேன்சரா ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து தடுத்துடலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லயும் கண்டுபிடிச்சலாம், கேன்சர் வரதுக்கு முன்னாடியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்படி கர்ப்பப்பை வாயில ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா அந்த கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு சின்னதாக சத பரிசோதனை பண்ணுவோம், அது பயாப்சின்னு சொல்லுவோம். அடுத்து இது உள்ளுக்குள்ள எவ்வளவு பரவி இருக்கு, மற்ற உறுப்பு பாதிச்சிருக்கான்னு பாக்கிறதுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம், இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னன்னா சர்ஜரி தான் வரும். அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கர்ப்பப்பை வாயோட சேர்த்து கர்ப்பப்பை சினைப்பை சினைக்குழாய் இது எல்லாத்தையும் சுத்தி இருக்க சதை நெறிக்கட்டி இதோட சேர்த்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் கம்ப்ளீட்டா கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே ஜென்ரலா சர்ஜரி பண்ண மாட்டோம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கீமோதெரப்பியும் கதிர்வச்சு ட்ரீட்மெண்ட் இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்டா இருக்கும். சோ செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலா இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்.
1: மார்பக புற்றுநோய் குறித்து நாளைய மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது காலைமலர் நிகழ்ச்சியில். காலைமலரில் அடுத்ததாய் தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளியில் உள்ளவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 42, மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 24, சௌசௌ 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 96 ரூபாய்க்கும். சேப்பங்கிழங்கு 56 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40, கேரட் 66, முட்டைக்கோஸ் 40 ரூபாய்க்கும், பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 300, ஆரஞ்ச் 150, மாதுளை 300, திராட்சை 100. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காலை மலர்.

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது திருஷேஃபம் ரெயின்போ 102.1 காலை 9 மணி வசந்த அழைப்பில் இன்று வானம் வசப்படும் மனநல மருத்துவர் டாக்டர் சுபாஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் கல்லூரி பேரவை தொடக்க விழா இன்று காலை 10 மணிக்கு மாணிக்க விநாயகர் திறந்த வெளி அரங்கத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்பனா சாவ்லா விருது பெற தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். காலை மலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாய் தெரிந்து கொள்வோம் வானிலை முன்னெச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் நேர்கள் கிரிக்கெட் ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். காலை மலரோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒரு பாடல் வருது.

இதுவரை வலம் வந்தது பாடல்களும் தகவல்களும் தந்த காலை மலர். அனுபவத்திற்கும் வயதிற்கும் தொடர்பு உண்டு. வயது ஏற ஏற அனுபவத்தின் அளவும் ருசியும் அதிகரிக்கும். வாழ்க்கை என்பது வாழும் நாட்களை வைத்து கணக்கிடுவது அல்ல, எத்தனை தழும்புகள், விழுப்புண்கள், வடுக்களை வாங்கியிருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. அனுபவம் விலை உயர்ந்த நகை, கூடுதலான விலை கொடுத்தே வாங்க வேண்டும். அனுபவங்களில் சம்பந்தப்பட்ட மனிதர்களை மறந்துவிட்டு அவற்றின் பாடங்களுக்கே முக்கியத்துவம் தர வேண்டும். 8 மணி ஆயாச்சு. உங்களுக்கு விருப்பமான புது புது பாடல்கள் கேட்கும் நேரம் இது. இதயராகம் ஒலிக்கும் நேரம். உங்க அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு பிடிக்கும், அது என்ன படம் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புங்க. 9838546102 வாட்ஸ்அப் எண் உங்களுக்காகவே காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம். அப்படி ஒரு புது பாட்டு யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து ராமலக்ஷ்மி, கவிதா, படம் பராசக்தி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு அரங்கிசையில், பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 10:30க்கு ஒருபட பாடல்கள் அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். 10:45க்கு உற்சாகம் உச்சம், இதில் எனது புத்தகம், இளம் எழுத்தாளர் இனித்தி அவர்களின் பங்கேற்பில். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில கொழும கொண்டான் பழனி அவங்க கேட்ட பாட்டு துணிவு படத்திலிருந்து.

இன்று முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம் திரை இசை, பகல் 12:10 செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களின் பாட்டு சங்கீத சாரலாக. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசையனுபவம். பிற்பகல் 1 மணிக்கு பழைய திரை இசை பாடல்களின் தொகுப்பாக மதுரகீதம்.

ஆகும் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க அழகான பேர் ஊர் பேரோட என்ன பாட்டு பிடிக்குமோ அது என்ன படம் அப்படிங்கிறத 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணில் சொல்லுங்க. இப்போ யார் அப்படி சொல்லி பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்க கேட்ட பாட்டு லவ் டுடே படப்பாட்டு.

இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில தீவன மேலாண்மை குறித்து கால்நடை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறுகிறது. 2:30 தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பாக திரை களஞ்சியம். நாம் இணைந்திருக்கிறோம் இதய ராகம் நிகழ்ச்சியோடு. இப்ப யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கணல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன். படம் என்ன படம்னா மாமன் படத்திலிருந்து கல்லாலியே பாட்டு தான் கேட்டிருக்கிறாங்க.

சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். சித்தம் இறங்காததேனையா, பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சகானா, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் 9:22:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டல்ரங்கன் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம்.

வராளி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலித்தது. நிறைவாக உன்னை நோக்கினான். பெஹாக் ராகத்தில் அமைந்த மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமி பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவக்குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் ஓடு.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பருவநிலை மாற்ற செயல்பாடுகள், பசுமை, ஹைட்ரஜன், எரிசக்தி, நீல பொருளாதாரம் உள்ளிட்ட படைப்பாற்றல் துறைகளில் செஷல்ஸுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தான ஒப்பந்தம் குறித்து தெரிவித்த பிரதமர், யுபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறை செஷல்ஸில் நடைமுறைப்படுத்துவது, மக்கள் மருந்தகம் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்பது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது தொடங்கியுள்ளது. 3 அமர்வுகளாக நடைபெறும் மாநாட்டின் முதல் அமர்வில் ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இந்த 2 நாள் மாநாட்டில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுவதோடு மாநாட்டின் நிறைவாக முதலமைச்சர் உரையாற்றவுள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று பகல் 12 மணி முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இந்நிலையில் MBBS படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழக கூட்டுறவுத்துறை சார்பிலான கூட்டுறவு வாரம் 2026 இத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டத்தை ஒட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு தொடங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும், துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையே 5 20 20 போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

இப்போ 10:03 கடந்து ஆச்சு. நம்ம இணைஞ்சிருக்கிறோங்க போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில. காலையில எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஓயாம ஓடுற நம்ம லைஃபுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த அரை மணி நேரம். சுறுசுறுப்பா அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

அடுத்த வேலைகளை பார்க்கறதுக்கு இசை ஒரு நல்ல தோழனுங்க. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு. இப்போ 4வதா பாட்டு ரெடியா இருக்கு, நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இப்போ மணி சரியா காலையில 10:26 கடந்து போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு ஆட்டத்தோட நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

அஞ்சு பாட்டு முடிஞ்சது மனசு சும்மா லேசா இருக்கும்னு நம்புறேங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஒரு பட பாடலாக அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பயே கால்.

0: பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
0: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
0: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
0: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ், உற்சாகம் உச்சம். இன்று எனது புத்தகம் இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில். வணக்க மக்களே, சின்ன வயசுல நாம கவிதை எழுதணும்னா ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாக்கு கவிதை எழுதுவோம், மதர்ஸ் டேக்கு அம்மாக்கு கவிதை எழுதுவோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்துச்சுன்னா நண்பர்களுக்கு கவிதை எழுதுவோம், லவ்வர்ஸ் டே வந்துச்சுன்னா இல்லாத காதலன் காதலிக்கு கூட கவிதை எழுதுவோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து தொடங்குது நம்ம கவிதை. ஆனா நிறைய பேருக்கு கவிதை எழுதுற திறன் இருந்தும் அந்த கவிதைய வளர்த்துக்காம இருக்காங்க. அவங்க உணர்வுகளை ஆள் மனதுல இருந்து தூண்டி எடுத்து எழுதுறதானங்க கவிதையே. அப்படிப்பட்ட கவிதைகள் வந்து பல விதமா இருக்குங்க. பாரதியார்லாம் தன்னுடைய கவிதை மூலமா புரட்சி ஏற்படுத்தின, சில கவிஞர்கள் தன்னுடைய கவிதை மூலமா உணர்வுகளை வெளிப்படுத்தினாங்க, சில கவிஞர்கள் தன்னுடைய கவிதைகள் மூலமா தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றாங்க. இப்படி கவிதைகள் பல விதமா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படி கவிதைய அணுகுறாங்க, எப்படி கவிதை எழுதுறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. அவங்க கவிதை எழுதுனது மட்டும் இல்லாம அந்த கவிதைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கவிஞர்கள்லாம் ஒரு கவிதை நினைச்சு எழுதுவாங்க, ஆனா அதை படிக்கிற வாசகர்கள் அதை வேற அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. இதே இன்னொரு மூன்றாவது நபர் கிட்ட போய் நம்ம படிக்க சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வேறொரு அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. இப்படி கவிதைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்துல புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த கவிதைய கவிஞர் என்ன நினைச்சு எழுதுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இளம் எழுத்தாளர் இனிதி ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. அந்த கவிதையின் தொகுப்பு பேரு தூவிகளின் நிகண்டு. இந்த கவிதை எழுதுவதற்கான காரணம் என்ன, என்ன உணர்வு பூர்வமா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என்னோட பேர் இனிதி, இது என்னோட புனை பேர் தான், என்னோட ஒரிஜினல் நேம் கிடையாது. தூவிகளில் நிகழ்ந்து அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எதுல வெளியிட்டிருக்கேன் அப்படின்னா இறைவி பதிப்பகத்துல வெளியிட்டிருக்கேன். இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படின்னா காதல், காதல் தோல்வி, வாழ்க்கையை பத்தினது. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்களை பத்தின அவங்களுக்கான கவிதைகள் நிறைஞ்ச ஒரு தொகுப்பு தான் இந்த தூவிகளில் நிகழ்ந்து. ஒரு புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த புத்தகத்துல நம்ம ஐக்கியமாயிரும். அப்படி ஐக்கியமாகும் போது அந்த கதாபாத்திரத்தை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு சில வரிகள் தோணும். அதெல்லாம்
4: குறிப்பிட்டு
3: சொல்ல போனா ஒரு சில கவிதைகள், அந்த கவிதைகளை பத்தி, அந்த கவிதைகளுக்கு பின்னாடி உள்ள கதைகளை பத்தி தான் சொல்லுவோம். அதுல முதலாவதா எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதைனா, உடைந்து அழுவதற்கும் ஆழ்ந்து சிந்திப்பதற்கும் காரணமின்றி மகிழ்வதற்கும் உகந்தது பேருந்தின் ஜன்னலோரை இருக்கே. நம்ம ஒரு பயணம் பண்ணிட்டு இருப்போம், அந்த பயணம் வேற ஒரு காரணத்துக்காக கூட நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்போம், ஆனா அந்த போயிட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு ஜன்னலோரை இருக்கையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ரோட்ல நம்மளை பார்த்து கையசைக்கிறவங்களை பார்த்து நம்மளோட மனநிலை மாறும். பின்னாடி லைஃபை பார்த்து நம்மளோட எண்ணங்கள் மாறும். நம்ம அழலாம், சிரிக்கலாம், எதையாவது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு போகலாம். அப்போ நமக்கு தோணும் இல்லையா, எல்லாத்தையுமே ஒரு சீட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம்ல, அதுக்கான ஒரு கவிதை தான். பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள், புத்தகத்தோட முதல்ல இந்த கவிதை தான் இருக்கும். ஏன் இந்த கவிதை எழுதினேன் அப்படின்னா, தாமிரபரணிகள் கொல்லப்படாதவர்கள் புத்தகத்துல செண்பகவள்ளி புராணம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையில வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் ரொம்ப அப்பாவியான வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரமா இருப்பாங்க. கிளாஸ்ல எல்லாருமே அவளை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு பொண்ணா இருக்கும். அந்த பொண்ணுக்கு பதில் தெரியல அப்படின்னாலும் எல்லாருமே அவள்கிட்ட கேட்பாங்க. ஒரு சார் வந்து அவள்கிட்ட கேட்கும் போது அவளுக்கு பதில் தெரியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் மத்தவங்க மேல உள்ள கோபத்துல அவள்கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் எழுதின ஒரு கவிதை தான் பதில் சொல்ல தெரியாத என்னிடம் எதற்காக இத்தனை கேள்விகள் அப்படிங்கிற கவிதை. அடுத்து ஒரு கவிதை, எனக்காக ஒரு கதை எழுதி கொள்ள நினைத்தேன், அதில் மகிழ்ச்சியை மட்டுமே பதிவு செய்ய நினைத்து எழுதி முடித்தேன். இறுதியில் வாசித்த போதுதான் தெரிகிறது, இதுவரை நான் மகிழ்ச்சி என்று நினைத்தது எதுவுமே மகிழ்ச்சியை சார்ந்திருக்கவில்லை என்று. நமக்காக ஏதாவது ஒன்னு எழுதும் போதுதான்
4: அது தெரியும். நீங்க ஒரு விஷயத்த சின்னதா எழுதி பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா தெரியும். யார் தந்தால் என்ன, காயம் என்றாலே வலிக்கத்தானே செய்கிறது, இதுக்கெல்லாம் போய் அழுவ, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், சின்ன பிள்ளை தானே, அப்படின்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் வலிக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதை தான் யார் தந்தால் என்ன, காயம் என்றாலே வலிக்கத்தானே செய்கிறது. நம்மள பிறந்தது ஒரு வீடா இருக்கலாம், ஆனா இப்போது நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு தனி வீடா இருக்கலாம். ஆனா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, இப்ப அந்த வீடு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு, நம்ம ஒன்னு இடிச்சிருப்போம், அல்ல இடிச்ச வீட்டுல வேற வீடு கட்டி இருந்திருக்கலாம், இல்ல சில வீடு அப்படியே

பாழடைஞ்சு போய் கிடக்கும். அப்ப அந்த வீடு யோசிக்கும் தானே, அந்த வீடு யோசிக்கிற மாதிரி ஒரு கவிதை தான் நான் எழுதின ஒரு கவிதை. விட்டு சென்றவர்களை எதிர்பார்த்து நினைவுகளோடு காத்திருக்கிறது பாழடைந்த வீடு. அது யோசிக்கும் தானே, இங்கதானே எல்லாரும் பிறந்தாங்க, இங்கதானே விளையாண்டாங்க, இவங்க எல்லாம் வருவாங்களா மாட்டாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு உயிர் இருந்தா அது கண்டிப்பா அப்படி யோசிக்கும். மனிதர்களை தவிர்த்து புத்தகங்களோடு வாழ பழகிய பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது எனக்கு பர்சனலா இது கனெக்ட் ஆனதுனால எழுதினேன். ஒரு மனுஷங்க உங்களை காயப்படுத்துறத விட புத்தகம் உங்களை காயப்படுத்திடாது. புத்தகம் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கம்ஃபர்ட் சோன், புத்தகம் கொடுக்கற ஒரு கம்ஃபர்ட் சோன் வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய ஒரு ஹாப்பினஸ் வந்து புத்தகம் கொடுக்கும். மனிதர்களை தவித்து புத்தகங்களோடு வாழ பழகிய பிறகு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்மளோட தேடல்கள் மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல ஒரு சைக்கிளுக்கான தேடலா இருக்கலாம், பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஒரு பைக்குக்கான தேடலா இருக்கலாம், அப்புறம் நம்மளோட தேடல்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், நம்ம இறக்க போற தருவாயில நம்மளோட தேடல் வேறதா இருக்கலாம். அதுக்கான ஒரு கவிதை தான் தேடல்கள் நிரந்தரமாகிவிட்ட நம் வாழ்க்கையில் தேடலுக்கான காரணங்கள் மட்டும் அடிக்கடி மாறுகின்றன. ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே அந்த விஷயத்தை வச்சு அடுத்த விஷயங்களை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு கவிதை. ஏன் எப்போதும் பழகிய காட்சியை காண வேண்டும்? இந்த முறை யாரென்று தெரியாத அருகில் இருக்கும் பாட்டி என்னை நலம் விசாரிப்பதை பற்றி ரசிக்கலாம். ஏறி இறங்கும் மனிதர்களை பார்வையால் நலம் விசாரிக்கலாம். துரு துருவென்று விளையாடி கொண்டிருக்கும் சிறு பிள்ளையை ரசிக்கலாம். ஜன்னலோர இருக்கை கிடைக்காவிட்டால் என்ன? ஒரு பஸ்ல நம்ம ஏறினோன்னு நம்ம போய் ஃபர்ஸ்ட் பாக்குறது எங்கேயாவது ஜன்னல் சீட் இருக்கா அப்படின்னா, சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னாலுமே ஒரு சீட் கிடைச்சா போதும். அந்த சீட்ல நம்ம என்ன இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு கவிதை தான் அது. ஒருத்தவங்க உங்க மேல ஒரு பாசம் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பச போலதான் வந்து ஒட்டிக்கும். அவங்க நம்ம கிட்ட இப்ப பேசலைனாலுமே அந்த விட்டு சென்ற அந்த ஒரு சில நினைவுகள் இருக்கலாம், அல்லது அவங்க பேசின அந்த விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா, அது நமக்குள்ள ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான் ஒரு பிரியத்தை பசை போல் ஒட்டிவிட்ட பிறகு அதை பிரிப்பது கடினம். அப்படியே பிரிக்க நினைத்தாலும் அதன் அடையாளம் முற்றிலும் மறைவது சாத்தியம் இல்லை. அந்த அடையாளம் கொஞ்சம் நமக்கு மாறிதான் கிடைக்கும். ரொம்ப தூரம் ஒரு பயணம் மேற்கொள்ளணும், ஆனா அந்த பயணம் அந்த பயணத்தோட இறுதியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அந்த பயணம் முழுவதும் அந்த பயணத்தின் இறுதியில கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை மையப்படுத்தினதா தான் இருக்கும். அதுக்கான ஒரு கவிதை தான் மனத்துக்கு பிடித்தவர்களை தேடி செல்லும் பயணம் ஒருபோதும் களைப்பை உருவாக்குவதில்லை. ஒருத்தவங்க தனியா உட்கார்ந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தனியா இருக்கிறவங்க மாதிரிதான் இருக்கும், தனியா உட்கார்ந்து இருக்கான் அமைதியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தனியா இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க அவ்வளவு எண்ணங்களோட போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு கவிதை தான் அமைதியாக இருப்பவர்கள் எப்போதும் எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். என் யோசனை எல்லாம் எதிலும் பொருந்தா என் கதையை எல்லாவற்றிலும் பொருத்தி பார்ப்பதே. நான் படிச்ச விஷயம் ஒன்னா இருக்கலாம், இப்போ டாக்டரா இருக்கவங்க வக்கீலா இருக்க முடியாது. ஆனா நம்ம வக்கீல்னு ஒரு டாபிக் வரும்போது நம்மள அந்த கருப்பு கோட்டு போட்டு அப்படி ஒரு இமேஜின் நம்ம போவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அந்த வாழ்க்கைக்குள்ள இனிமே நம்ம போகவே மாட்டோம். ஆனா ஒரு சின்ன லைட்டா ஒரு இமேஜினேஷன் வரும் இல்லையா, அதுக்கான ஒரு கவிதை தான் என் யோசனை எல்லாம் எதிலும் பொருந்தா என் கதையை எல்லாவற்றிலும் பொருத்தி பார்ப்பதே. ஏன் இப்ப நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேப்பாங்க. அப்போ ஏன், ஆமா நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இப்போ அப்போ நல்லா படிச்சிருந்தா இப்போ நல்ல ஒரு இதா இருக்கலாம், அப்போ நல்லா வேலை செஞ்சிருந்தா இப்போ நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப ஒரு வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அதெல்லாம் ஏன்னு பார்த்தா அவங்க முன்னாடி சின்ன சின்ன பிள்ளைகளை செஞ்சிருப்பாங்க, அந்த பிள்ளைகளை கவனிக்காம விட்டதன் விளைவுதான் அவங்க லாஸ்ட் காலத்துல கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு கவிதை தான் இறந்த கால வாழ்வின் பிழைகள் நிகழ்கால வாழ்வின் சுமைகள். அவங்களுக்கு அந்த கிடைக்காத விஷயத்த அவங்க சுமந்துகிட்டே இருக்கணும். ஒரு பர்சன் உங்க கிட்டக்க நான் உனக்கு இதுதானே பண்ணேன், நீயா என் மேல இவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்றது? ஏன்னா எனக்கு அந்த ஒரு சின்ன அன்பு கூட கிடைக்காத ஒருத்தவங்க ஒரு சொல்ற மாதிரி ஒரு கவிதை, நீங்கள் என் மீது காட்டி செல்லும் சிறு அன்பும் கூட என்னை பொறுத்தவரையில் காதல் தான். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கணும் அல்லது அவங்க இறந்து போயிருவாங்க, அவங்களுக்காக ஒரு கவிதை தான் அது. விரும்பிய மனிதர்களை விருப்பம் இல்லாமல் தொலைத்தவர்களே இங்கு அதிகம். நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம், அதனா அது வந்து அப்போது கிடைக்காது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கிடைக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு கவிதை தான் எனக்கென்று கிடைப்பைவுகள் எப்போதும் காலதாமதம் ஆகிவிடுகிறது. என்ன செய்வது, இப்போதாவது கிடைத்ததே என்று ஏற்றுக்கொள்வதை தவிர. நீயா அப்படி இருக்க, உனக்கு என்னதான் ஆச்சு, இப்போ உனக்கு நீ சந்தோஷமா தானே இருக்க, இருந்தாலும் ஏன் நீ ஒரு மாதிரி சோகமாவே இருக்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம கடந்த காலத்துல எவ்வளவு கசப்புகளை சமந்துட்டு வந்திருப்போம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு நம்ம நீ நல்ல சந்தோஷமா தான் இருக்க அப்படின்னு தெரியும் இல்லையா. அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு வரிகள் தான், இனிப்பாக இருந்து பெரும் கசப்பிற்கு மாறிய வாழ்வில் பலமுறை இனிப்பை சேர்த்த பிறகும் கசப்பு தட்டி கொண்டே இருக்கிறது. அந்த நம்ம பழைய காலத்துல நமக்கு நடந்துச்சு இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள், அது இன்னமும் நம்மள்கிட்ட வந்துட்டு போறதுனால இப்போ நம்ம வாழ்வுல எவ்வளவுதான் மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த அந்த சின்ன சின்ன அந்த ஏக்கம் அந்த கவலை வந்துகிட்டே இருக்கு. நீங்க நிறைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனா அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் இல்ல. இப்போ நமக்கு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்போம், அது ஒரு எதிர்பார்ப்பு.
தான். ஆனா அந்த கார் கிடைக்க

0: அப்படினாலுமே நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, விட்டுட்டு பேசாம இருப்போம். அப்போ அதுக்கான ஒரு கவிதை தான், எதிர்பார்ப்பற்று வாழ ஆசைதான், இருந்தும் என்ன செய்வது, காலம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை ஒழித்து வைக்கிறது. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த புக்கோட பேரு தூவிகளின் நிகழ்ந்து. இது நான் எழுதின முதல் புத்தகம். என்னோட பேர் இனிதி. இறைவி வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி நடக்கிற சில சில விஷயங்களை நோட் பண்ணி, அந்த நோட் பண்ண விஷயங்களா தான் இந்த புத்தகத்துல நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.
1: சாதாரணமா எல்லோராலையும் கவிதையை படைக்க முடியும் அப்படின்றத இளம் எழுத்தாளர் இனிதி நமக்கு புரிய வச்சுட்டாங்க. ஆமாங்க, எத்தனை டைம் நம்ம பஸ்ல போகும்போது ஜன்னலோரமா உட்காந்து போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எத்தனை அனுபவங்களை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். இதையும் கூட கவிதையா ஆக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க இளம் எழுத்தாளர் இனிதி. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகமுச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனது புத்தகம், இளம் எழுத்தாளர் இனிதி அவர்களின் பங்கேற்பில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஒய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்கப்பாடலாக ஒழிக்கிறது உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பயிர் வகை பயிர்கள் வந்து சாகுபடி கருதப்படுகின்றது. எண்ணற்ற உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடி செய்யும் போது அதிக மகசூல் வந்து அடைய முடியும்.
0: பயிர் வகை பயிர்களில் புதிய உயர் விளைச்சல் ரகங்கள். திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
4: கேட்கலாம் ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து KJ யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷவாணியின் 820 கிலோ ஹெர்ட்ஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இடம்பெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் June 29-30 தேதிகளில் மதியம் 1:00 to 1:45 வரை இந்த வார சிறப்பு விருந்தினராக சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள் பங்குபெறும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி. அவரது வாழ்க்கை பயணம், மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் மனதை தொடும் பல சுவாரஸ்யமான பகிர்வுகளுடன்
1: நெய் தோல் எவ்வளவு ஹார்டா இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி சோக்கிங் டைம் வேற ஆகும். இப்ப வந்து கேழ்வரகு அப்படிங்கறப்ப நம்ம 24 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் சோக்காகணும். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயத்தை சோக் பண்றதுல 24 மணி நேரம் சோக் பண்ணுவோம். வேப்பில கடலை அந்த மாதிரிலாம் இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பாசி பயிருனாக்க வந்து 12 hours இருந்தா போறோம். அதாவது இந்த ஹார்டா இந்த கிரெயின் மேல வந்து தோல் வந்து ஹார்டா இருந்ததுனாக்க அதிக நேரம் சோக்கிங் டைம்.
0: தாயின் அன்போடு சமையலை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறியவர் பிரபல சமையல் கலை நிபுணர் திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்கள். உங்கள் அபிமான நிகழ்ச்சியான எண்ணுயிர் தோழியில் இந்த வாரம் இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

மண்டைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: கேட்கலாம். அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா,

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

0: நேரம் 12 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
1: குறளமுதம் தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 10வது குறட்பா.

0: அழகு.
1: உயர்ந்தோர் இகழ்ச்சியாக நினையாத செயல்களையே ஆராய்ந்து செய்ய வேண்டும். உயர்ந்தோர் தம் தகுதியோடு பொருந்தாதவற்றை ஏற்கவே மாட்டார்கள்.

0: அழகு.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: இந்த உலகத்துல 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் நேரடியா காடுகளை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காடுகளோட பயனாளிகள் மனிதர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லங்க. இந்த உலகத்துல வாழ்ற 80% உயிரினங்களுக்கும் காடுகளே வீடுகளா இருக்கு. அவற்றின் வாழ்வு நேரடியாக காடுகளுடன் பின்னி பிணைஞ்சிருக்குங்க. ஒரு பகுதியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள், நுண்ணுயிரிகள் போன்ற உயிருள்ளவையும் உயிரற்ற இயற்பியல் கூறுகளும் இணைந்து ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கும். இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்கு காரணியாக அமைகின்ற அனைத்துமே காடுகள் நமக்கு கொடுத்ததுதாங்க. இதை நாம மறந்துடக் கூடாது. இதோட மனிதனின் பொருளாதார மற்றும்

கலாச்சார தேவைகளை பூர்த்தி செய்யறதுலயும் காடுகள் பெரும் பங்கு வகிக்குது. உண்ண உணவு, குடிக்க நீர், சுவாசிக்க காற்று, ஆரோக்கியமாக வாழ மருந்துகள் போன்ற அத்தியாவசியமான தேவைகளையும் காடுகள் நமக்கு வாரி வாரி வாரி வழங்குதுங்க. உலகம் முழுவதும் இன்று மியாவாக்கி முறையில் காடுகளை உருவாக்கும் முறை வேகமா வளர்ந்துகிட்டு வருது. இடைவெளி இல்லாத அடர்காடு வளர்ப்பு முறையைத்தான் மியாவாக்கி காடுகள்னு சொல்றாங்க. இந்த காடுகள் வளர்ப்பு முறைக்கு குறைஞ்ச இடம் போதும், அதிக எண்ணிக்கையில மரங்களை நட்டும் வைக்கலாம். 1000 சதுர அடியில் 400 மரங்களை நட்டு வைக்கலாமா. இதனால பூமியின் வெப்பமும் குறையும், காற்றுல ஈரப்பதம் குறையாமல் இருக்கும், பறவைகளுக்கான வாழிடம் உருவாகுது, பல்லுயிர் பாதுகாப்பும் மேம்படும். இந்த மியாவாக்கி முறையில் 20 முதல் 30 ஆண்டுகளுக்குள் காடுகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மியாவாக்கி காடுகள் சாதாரண காடுகளை விட மிக மிக மிக வேகமா வளருமாங்க. இத பராமரிக்க ஆகிற செலவும் நேரமும் குறைவுதானா. மியாவாக்கி முறையில் பயன் தரும் மரங்களையும் வளர்க்கலாம். மனித குலத்திற்கு பெரும் சவாலாக விளங்கி வரும் காலநிலை மாற்றத்தின் தீர்வும் காடுகளில்தான் மறைந்திருக்கிறது. மாற்றம் நம்மில் இருந்து தொடங்கட்டுமே.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. கதிர்வேலன் அவர்கள்.

0: 2:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இனி தொடர்வது சங்கீத சாரல். செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் பாட்டு. முதலில் சாரசாட்ச எனத் தொடங்கும் வந்துவரால் ஈ ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம்.
1: ஆ

நேயர்கள் இதுவரை கேட்டது வந்துவராளி ராகத்தில் ஆதிதாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் சாகித்யம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத சாரல். சங்கீத சாரலில் இனி செஞ்சுருட்டி ராக ஜாவளி ஆதிதாளம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா

0: சார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20 கோடி 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின்

0: அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16 தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ.
2: இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: காலம் மூடலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காற்றில் மிதக்கும் காவிய கானங்கள் என்றுமே மாறுவதில்லை. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதிய நேரத்து தென்றலாய் உங்களை நனைக்க தொடங்குகிறது மதுரகீதம். நேர்களின் நெஞ்சம் கவர்ந்த காலத்தால் அழியாத அழியாத பொக்கிசங்கள் உன்னத தொகுப்பு தான் இது. உங்களுடைய அன்பு கடிதங்களின் வழியே உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே தேனிசையாய் தஞ்சம் புகுகிறார் உங்கள் தோழி. வாருங்கள், இந்த மதுரகீதத்தின் கால பெட்டகத்தை திறந்து நினைவலைகளில் நனையலாம். முதல் கடிதம் ராமேஸ்வரம் ஹம்சா ரணியா இவர்களின் விருப்ப பாடல் அன்னையோர் ஆலயம் திரைப்படத்திற்காக.

வார்த்தைகள் மௌனமாகும் போது அங்கே இசை பேச தொடங்குகிறது என்பார்கள். அதுவும் நம் மனதிற்கு நெருக்கமான இசை அமைப்புகளின் நாதம் ஒலிக்கும் போது நம் இதயமே தாளம் போட தொடங்கிவிடுகிறது. காலத்தின் சுவடுகளில் அழியாத கோலங்களாக விளங்கும் ஒரு உன்னதமான காவிய கானம். இது உங்களுக்காக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடல் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்ப பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக.

ஒரு நல்ல பாடல் வெறும் காதுகளுக்கானது மட்டுமல்ல, அது ஆன்மாவிற்கான மருந்து. எத்தனையோ வருடங்கள் ஓடி மறைந்தாலும் இந்த ஒரு கீதத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத வசந்த காலம் பிறக்கும். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மதுரமான இசை இது உங்கள் நினைவுகளை தொடர்வதை. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி, நாகதேவி, கௌஷிக் இவர்கள் விருப்ப பாடல் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக.

அன்றைய கவிஞர்களின் வரிகள் அத்தனை அர்த்தங்கள், இசையமைப்பாளர்களின் நாதத்தில் அத்தனையோ ஜீவன். காற்றில் மிதந்து வரும் காவிய கானங்களின் வரிசையில் உங்களுடைய அடுத்த கடிதத்தின் தேர்வாக டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் தங்கமலை ரகசியம் ஆண்டு படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவா, மகேஸ்வரி, கோகுல், சதீஷ், மாளவிகா, யுவராஜ், சுந்தர் மற்றும் உத்தமர் கோவில், தனம், பழனி, தமிழரசி, வினோத் இவர்களின் விருப்ப பாடல்.

0: கல்யாணம் நம் கல்யாணம்
1: காதல் கல்யாண வைபோகம் கொண்டாடுவோம் உல்லாச சிங்கார பண்பாடு.

சில பாடல்களை கேட்கும்போது நாமே அப்படியே கண்ணை மூடி ரசிப்போம். அந்த இசைக்குள்ள நம்ம வாழ்க்கையிலோட எத்தனையோ அழகான நிமிஷம் ஒளிஞ்சிருக்கும். உங்களுடைய வசந்த கால நினைவுகளின் பக்கங்களை மெதுவாக திருப்பி பார்க்கும் இதோ இந்த மனதை மணக்கும் மாலை நேரத்து தென்றல் மதுரகீதம். மதுரகீதத்தில் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி இவர்கள் விருப்ப பாடல் இதோ.

இசையின் மொழிக்கு எல்லை இல்லை. தலைமுறைகள் மாறினாலும் ரசனைகள் மாறினாலும் இன்றும் மாறாத புதுமையோடு கம்பீரமாக ஒழிக்கும் அழியாத கீதங்கள் தான் இந்த மதுர கீதத்தின் ஆகச்சிறந்த சொத்து. அந்த வகையில் உங்களை இசைக்கடலில் மூழ்கடிக்க தயாராக இருக்கிறது. இது ஒரு உன்னதமான கானம். நான் அவனில்லை திரைப்படத்திற்காக இந்த பாடலை விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி ராஜேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, திருமலிசை ராஜசேகர், மாதவரம் ஏகாந்தம் இவர்களின் விருப்ப பாடல். Thank you.

காலத்து மண்வாசனை மனதிற்கு எவ்வளவு இதமோ, அதே போன்று ஒரு சுகமான இதத்தை நம் இதயத்திற்கு தருபவை காலத்தின் எல்லைகளை தாண்டி இசை வடிவங்கள் பெற்று நீர்களின் ரசனையில் மெருந்து வருது. வரிகளிலேயே நம்மை கட்டி போடும் ஒரு அற்புதமான இசை பொக்கிஷம். மதுரகீதம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெச்சில் இணைந்திருக்கிறீர்கள். மதுரகீதத்தின் அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் முகமது ஷஃபீக், முகமது சாலிக், ஜுவானா மரியம், முகமது சல்மான், முகமது சுஹைல் இவர்களின் விருப்ப பாடல் இதோ உங்களுக்காக ஒலிக்கப் போகிறது.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

தேடி தேடி ரசிக்கும் ரசனைக்கு நடுவே வானொலியின் எதேச்சியாக கேட்கும் ஒரு உன்னதமான இசை தரும் சந்தோஷமே தனி அழகுதான். ஆஹா, என்ன ஒரு பாட்டு என்று உங்களை வியக்க வைக்கப் போகும் காலத்தின் பெட்டகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வைர வரிகளின் சங்கமம்தான் மதுர கீதம். திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தின் இவர்களின் விருப்ப பாடல்

0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்கு.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-ல்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-ல் மதுரை கீதத்தின் நிறைவு பாடல். இது எப்படி இருக்கு என்ற திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் குளித்தலை வட்டம் வாளாந்துறை மூர்த்தி காந்திமதி கொடிமலர் சுடர்கொடி கொடையரசு இவர்களின் விருப்ப பாடல்.

0: பெண்.
1: எந்திருக்கிறீர்கள், ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாக

0: நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்துக் கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து A. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார்

0: வீதி உலா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கரடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: aggressive security measures. China has imposed new export controls on 40 Japanese entities, accusing them of contributing to Japan's remilitarization as tensions between the two countries continue to rise. China's Commerce Ministry placed 20 entities on an export control list. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephen Eustachio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. Co-hosts Canada hung on with strong defensive play in the final minutes and advanced to face the Netherlands or Morocco in Houston on Saturday, July the 4th. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. The Met Department also predicted heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Kerala and Mahe till Wednesday. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu to present gallantry awards at Rashtrapati Bhavan in New Delhi this evening. Three-decade pending Yamuna water-sharing project between Haryana and Rajasthan gets approval today. Supreme Court refuses urgent hearing on PIL seeking court-monitored probe into alleged financial irregularities in Ram Mandir donations case. CBSE exempts current class 10th batch from three-language policy. Government introduces improvement notice mechanism to promote ease of doing business. SIR set to begin in Delhi tomorrow. And in FIFA World Cup, Canada beat South Africa 1-0 in first knockout match at Los Angeles. With that, we end the midday news.
1: இந்திரகுளம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இப்போது
3: கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு ஐயா, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு. எம்மா சோள கம்பு கேழ்வரது சொச்சமுள்ள தானியங்க ஐயா, மக்கா சோள சாம வரகு மழிஞ்சிருக்கும் தானியத்து.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு கறவை மாடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்து ஆலோசனை வழங்குகிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
5: வணக்கம் சார்.
4: ஐயா, இந்த கறவை மாடுகளுக்கு வந்து தீவனம் ஏன் கொடுக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
5: பொதுவாக கறவை மாடுகளில் பாலின் அளவு பார்த்தீங்கன்னா அதுக்கு அழுக்கப்படும் தீவனத்தை பொறுத்து அமையுது. கறவை மாடுகளுக்கு அடர் தீவனம், உலர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் வெவ்வேறு வகையில் தீவனம் அளிக்கப்பட்டு வருது. இதனோட தாதுப்பு கலவை, சில நேரங்களில் உயிர்ச்சத்து கலவை போன்றவையும் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம். கலப்பின பசுக்கள் நல்ல பால் உற்பத்தி திறனை கொண்டிருந்தாலும் அவற்றின் முழு திறன் வெளிப்படணும்னா உரிய சரியான தீவனம் அளிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம்.
4: ஐயா, என்னென்ன வகையான தீவனம்லாம் இருக்கு?
5: கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கும் போது அடர் தீவனம் அல்லது கலப்பு தீவனம், பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் ஆகியவை தினசரி தீவனத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குறிப்பா கறவை மாடுகளுக்கு கொடுக்கும் தீவனத்தில் மூன்றில் ஒரு பங்கு அடர் தீவனமும் மூன்றில் இரண்டு பங்கு பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் சேர்த்து கொடுக்கணும்.
4: ஐயா, இந்த கலப்பு தீவனம் சொல்றாங்க, என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நம்ம அந்த தீவனத்தை தயாரிக்கலாம்?
5: கலப்பு தீவனங்கிறது மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுப்புகள் மற்றும் உயிர் சத்துக்களை சரியான விகிதத்தில் இருக்கிற மாதிரி தயாரிக்கப்பட்ட சரிவிகித அடர் தீவனமே கலப்பு தீவனம் சொல்றோம். உதாரணத்துக்கு 100 கிலோ கலப்பு தீவனம் நாம தயாரிக்கணும்னா அதுல மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளமோ, சின்ன சோளமோ அல்லது கம்போ, அரிசி குருணையோ, கேழ்வரகோ இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா 30-40% சேர்க்கணும். அடுத்ததா புரதச்சத்து பொருட்களான கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது சூரியகாந்தி புண்ணாக்கு இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா 20-30% சேர்க்கணும். அடுத்ததா தவிடு வகைகளான அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு அல்லது எண்ணெய் நீக்கிய தவிடு இவற்றை 20-30% சேர்க்கலாம். அடுத்ததா பருப்பு பொட்டு வகைகள் இவற்றை 10% சேர்க்கலாம்.

0: இதனோட சுண்ணாம்புத்தூளான கால்சைட் சொல்லுவாங்க, அது 1%, தாதுப்பு கலவையை 2%, கல் உப்பு சாதாரண உப்பு அது 1% சேர்த்து மொத்தம் 100% இந்த மாதிரி அளவுல எடுத்து தயாரிக்கும் போது நம்ம சரியான கலப்பத்தீவனத்தை தயாரிக்கலாம்.
1: என்னென்ன சேர்க்கலாம், அது எவ்வளவு சதவீதம் சேர்த்தா கலப்புத்தீவனம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இதுக்கான மூலப்பொருட்கள்லாம் எப்படிங்க நான் தேர்வு செய்யறது, அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் மூலப்பொருட்களை காசு கொடுத்து ரொம்ப தூரத்துல இருந்து வாங்கணுமா, என்ன அந்த விவரங்கள்லாம்?
0: கலப்புத்தீவனத்துல சேர்க்க வேண்டிய மூலப்பொருட்கள் அளவுகள் பாத்தீங்கன்னா, மூலப்பொருட்களும் விலை, ரெண்டாவது மூலப்பொருட்கள் கிடைக்கப்பெறுதல், இதனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். குறிப்பா எந்தெந்த சீசன்ல எந்தெந்த மூலப்பொருட்கள் கிடைக்குது, இதை கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி கலப்பு தீவனத்துக்கான ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அதை மாத்திட்டே இருப்போம். இரண்டாவதா மாட்டின் பால் அளவு, அதில் உள்ள கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பு திடப்பொருள் SNF, ஃபேட், இதை பொறுத்து எந்த டைப் ஆஃப் ஃபீட் கொடுக்கணும் அது

0: அதுக்கு ஏற்ற மாதிரி கலப்பு தீவனத்துக்கான ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, அதை மாத்திட்டே இருப்போம். இரண்டாவதா மாட்டின் பால் அளவு, அதில் உள்ள கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பு திடப்பொருள் அதாவது SNF ஃபேட், இதை பொறுத்து எந்த டைப் ஆஃப் ஃபீட் கொடுக்கணும் அதுவும் மாறும். உதாரணத்துக்கு கலப்பு தீவனத்தில் Type 1, Type 2, Type 3 மூணு வகையா இருக்குது. இது மாட்டின் பால் அறுப்பது மாறிட்டே இருக்கும். இதனால டைப் ஆஃப் த ஃபீடுன்னுவாங்க, அதாவது தீவன வகையை பொறுத்து மூலப்பொருட்கள் விலை அது கிடைக்கப்படுது. இது மூணு தான் முக்கியமான காரணியா அமையுது.
1: இப்ப நீங்க தீவனத்திலேயே வந்து கலப்பு தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தாள் தீவனம் அப்படின்னு நிறைய சொல்றீங்க. அதை தாண்டி இந்த கறவை மாடுகளுக்கு வேற என்ன தீவனங்கள்லாம் கொடுக்கலாம், என்ன தீவனங்கள் இருக்கு அப்படிங்கறத?
0: பெரும்பாலும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு தீவனம் தாண்டி மற்ற அவங்களுக்கு கிடைக்கப்பெற தீவனங்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. உதாரணமா சொல்ல போனா புளியங்கொட்டை தூள் பயன்படுத்துறாங்க, மரவள்ளிக்கிழங்கு திப்பி பயன்படுத்துறாங்க, மக்காச்சோள நொதி கழிவு பயன்படுத்துறாங்க, பெரும்பாலான விவசாயிகள் பருப்பு பொட்டு வகைகளை பயன்படுத்திட்டு வராங்க. இவையெல்லாம் பாத்தீங்கன்னா விலை குறைவா இருக்கும்போது நம்ம கலப்பு தீவனத்தை சேர்த்தும் கொடுக்கலாம். பல வகையான தீவன மூலப்பொருட்களை சேர்க்கும் போதுதான் அனைத்து சத்துக்களும் ஒரு மாட்டுக்கோ இல்ல கால்நடைக்கோ கிடைக்க ஏதுவா அமையும். கலப்பு தீவனம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள்ல கல், மண், கலப்படம் இல்லாம தரமானதா இருக்குமாறு பாத்துக்கணும். பூஞ்சை நஞ்சு பாதித்த மூலப்பொருட்களையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. இது மாதிரி பூஞ்சை நஞ்சு கல் மண் பயன்படுத்தும் போது அது பாலின் அளவு மட்டும் இல்ல கறவை மண் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும்.
1: தாதுப்பு கலவையெல்லாம் வந்து அந்தந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியே விக்குது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதே போல இந்த தீவன தயாரிப்பிற்கு தேவையான இந்த மூலப்பொருட்கள்லாம் நாங்க வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியிலயோ அது மாதிரி எதுவும் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: தீவன மூலப்பொருட்கள் வந்து நம்ம மருத்துவ கல்லூரியிலயோ மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கொடுக்கறது இல்ல. நாம அதுக்கு பதிலா அடர் தீவனம், கலப்பு தீவனம், தாதுப்பு கலவை இதெல்லாம் நமக்கு செஞ்சுட்டு வரோங்க. பொதுவா இந்த மூலப்பொருட்கள் எங்க வாங்குறோம்னா எங்க கிடைக்குதுன்னு சொன்னோம்னா தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலங்கள்ல தான் மூலப்பொருட்கள் கிடைக்கிறது. உதாரணமாக மக்காச்சோளம் கர்நாடகா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இதே போல கடுகு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, மற்ற மூலப்பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்ல இருந்து கிடைக்கப்படுது.
1: கறவை மாடுகளுக்கு தீவனத்தை எப்படிலாம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி உங்களுடைய ஆலோசனை?
0: சராசரியா 1 கிலோ கலப்பு தீவனமும் அடர் தீவனங்கிறது 2.5 லிட்டர் பால் கொடுக்கணுங்க. இதுதான் ஒரு விவசாயிக்கு சிம்பிளா சொல்ற வேண்டிய விஷயம். உதாரணமா ஒரு கறவை மாடு 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு 4 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணுங்க. அடர் தீவனத்தை காலையில 2 கிலோவும் மாலையில 2 கிலோ ரெண்டா பிரிச்சு கொடுக்கணுங்க. இதை தாண்டி பசுந்தீவனங்கள் சொல்றோம் இல்லையா, கோ 4, கோ 5, கினியாப்புல், இவ காலையில 10 லிருந்து 12 கிலோவும் மாலையில 10 லிருந்து 12 கிலோ கொடுக்கலாம். அடுத்து உலர் தீவனம் அதாவது வைக்கோல், சோளத்தட்டை போன்றவற்றை நாள் 1க்கு 3 லிருந்து 5 கிலோ கொடுத்தா போதுமானதுங்க. உலர் தீவனம் கொடுப்பதுனால பாலின் கொழுப்பு சத்து கண்டிப்பா கூடும். இதை தவிர பசுந்தீவனத்தை 3 அங்குலம் அளவிற்கு புல் வெட்டும் கருவியை வச்சு நறுக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகி வேஸ்டேஜ் வந்து நம்ம தவிர்க்கலாங்க.
1: ஐயா, கோடை காலத்துக்கு எதுவும் பிரத்யேகமா தீவன மேலாண்மை பின்பற்றணுமா?
0: கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து பருவநிலை மாற்றத்தினால நிறைய வெப்பநிலை மாறிட்டே இருக்குது. அதுக்கு கடந்த காலங்களில் 2023, 2024, 2025 சான்றா அமைதுங்க. இன்னைக்கு 113 டிகிரி சாதாரணமா நம்ம மேற்கு மாவட்டங்கள்ல காணப்படுதுங்க. கோடை காலத்துல ஏற்படும் பால் உற்பத்தி குறைவு பாதிப்புங்கிறது நம்ம நாட்டு மாடுகளை விட கலப்பின மாடுகள் அதிகமா இருக்கும். கோடை காலத்துல பால் உற்பத்தி இழப்பை தவிர்க்கணும்னா தகுந்த பராமரிப்பு முறைகள், தீவன மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். குறிப்பா தீவனம் அளிக்கும் போது அடர் தீவனம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்ல தவிர்த்தணுங்க. ஏன்னா பகல் நேரங்கள் அடர் தீவனம் அளிக்கும் போது உடல்ல வெப்பம் ஏற்படும், அதனால உடல் அயற்சி ஏற்படும், இதனால கறவை மாடுகளுக்கு பாதிப்பு உண்டாகுங்க. இதே அடர் தீவனங்களை வெப்பம் குறைந்த மாலை நேரங்களை கொடுக்கும் போது இந்த உடல் அயற்சியை தவிர்த்திடலாம். அடர் தீவனம் அளிப்பதற்கு முன்னாடி நன்கு நீரில் ஊற வச்சு கொடுத்தோம்னா சீரான செரிமானத்திற்கு இது வழிவகை செய்யுங்க. ரெண்டாவது மேய்ச்சல் நேரம் மாற்றம். பகல்ல 11 மணிலிருந்து மதியம் 3:30 வரையும் சூரிய வெப்பம் அதிகமா இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு மேய்ச்சல் நேரங்களை மாலை நேரங்கள்ல கலந்தைகளுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததா பசுந்தீவனம் நிறைய கொடுக்கலாம். கோடை காலங்கள்ல பாத்தீங்கன்னா பசுந்தீவனம் கிடைக்கிறதே ரொம்ப அரிதா இருக்கும். அது மாதிரி சமயங்கள்ல பசுந்தீவங்களை சேமிச்சு கோடை காலம் கொடுக்கலாம். பசுந்தீவம் சேமிப்புங்கிறது ஊறுகாய் புல்லா மாற்றியும் கொடுக்கலாங்க. இப்போ ஒரு விவசாயிகிட்ட நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோடைக்காலங்களிலும் கோ 4, கோ 5 போன்ற பசுந்தீவுகளை பயிர் செஞ்சு

0: கறவை மாடுகளுக்கு கொடுக்கலாங்க. இரவு நேரங்களில் உலர்த்தி உணவு கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்ததா தாதுப்பு அளிப்பதுங்க. தாதுப்புங்கிறது முக்கியமான சத்து பொருள். கறவை மாடுகளை பாலின் அளவு மட்டும் அதிகப்படுத்துறது இல்ல, பல்வேறு வகையான வேலைகளை செஞ்சிட்டு இருக்குதுங்க. குறிப்பா கோடை காலங்களில் அதிக சுற்றுப்புற வெப்பம் காரணமாக வாய்வழி மூச்சு விடுதல், உடல் வியர்வை போன்ற நிகழ்வு மூலமா கறவை மாடுகள்ல அதிகமா இருக்கும். இவ்வாறு நிகழும் போது நிறைய தாதுப்பு உடலிருந்து வெளியே போயிடுங்க. இதனை சமன் செய்யறதுக்கு தான் தாதுப்பு கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்கணுங்க. ஒரு நாளைக்கு 50 கிராம் ஒரு மாட்டுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இது மாதிரி கொடுக்கும்போது கறவை மாடுகள் மலட்டுத்தன்மை நீக்கிறது மட்டும் இல்ல, பாலின் அளவும் அதிகமா இருக்குதுங்க. பசுந்தீவனங்கள்ல குறிப்பா தாதுப்பு குறைவா இருக்கும். அதனால பசுந்தீவனம் கொடுக்கும் போதும் கண்டிப்பா தாதுப்பை சேர்த்தே கொடுக்கணுங்க. அடுத்ததா இந்த சமையல் சோடான்னுவாங்க, சோடியம் பைகார்பனேட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், குறிப்பா கோடை காலங்கள்ல. அதிக பால் தரும் மாடு, அதாவது 10 லிட்டர் 15 லிட்டருக்கு மேல கொடுக்கிற கறவை மாடுகள்ல இந்த சோடா உப்பு வந்து பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்தும் போது என்னங்கன்னா அதிகமான அமிலத்தன்மை, வயிற்றில் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைச்சி பால் உற்பத்தி மட்டும் இல்ல ஃபேட் எஸ்என்எஃப்பையும் அதிகப்படுத்தும். இதோட சேர்த்துங்க கறவை மாட்டு விவசாயிகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஈஸ்டையும் கொடுத்துட்டு வராங்க. இது ரொம்ப நல்லதுங்க. கோடை காலத்துல ஈஸ்ட் ஒரு நாளைக்கு 30 லிருந்து 40 கிராம் ஒரு மாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஏன் கொடுக்கறோம்னா இது வந்து சீரான ஜீரணசக்தியை அதிக பண்ணி பாலில் இருக்கிற புரோட்டீன் அளவு, கொழுப்பு அளவு, எஸ்என்எஃப் அளவையும் சேர்த்து நல்ல அதிகமான தரத்துல உற்பத்தி பண்ணுதுங்க.
1: அப்புறம் நீங்க சொன்னீங்க வசந்தி உணவு கொடுக்கறத பத்தி கோடை காலத்துல, அதுல இந்த ஊறுகாய் புல்லுங்க, ஊறுகாய் புல்னா என்னங்க, அது எப்படி தயார் பண்ணலாம்?
0: ஊறுகாய் புல்லுங்கிறதுங்க பசுந்தீவனத்தை பசுந்தீவனமாக சேமிக்கிறதுங்க. இது மிகப்பெரிய தொழிலா இன்னைக்கு மாறி இருக்குது. குறிப்பா திருப்பூர் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, தாராபுரம், காங்கேயம், இந்த மாதிரி நிறைய பேர் ஊறுகாய் புல்லை உற்பத்தி பண்ணி பெரிய பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பங்கர்ஸ் என்ற முறையில ஊறுகாய் புல் தயாரிக்கிறோம். ஊறுகாய் புல் செய்யறதுக்கு ரொம்ப ஏற்றது பாத்தீங்கன்னா தீவன மக்காச்சோளங்க. இதுதான் ரொம்ப சொல்லுவாங்க, ஆப்பிரிக்கன் டால் வெரைட்டி எல்லாம் இருக்கு, இதை பயன்படுத்தலாம். இந்த தீவன மக்காச்சோளத்துல பால் விடும் நிலையில அறுவடை செய்யுதுங்க ஊறுகாய் புல்லுக்கு பயன்படுத்துறாங்க. பங்கர்ஸ்ங்கிறது ஒரு காற்று புகாத அமைப்புங்க. இதுல பசுந்தீவனத்தை அடைச்சி 30 நாள்ல பசுந்தீவனம் ஊறுகாய் புல்லா மாறிடுங்க. பின்னர் தேவைக்கு ஏற்ப இதை பயன்படுத்திக்கலாம். சில பேர் இதே பிசினஸ்ல 50 கிலோ மூட்டைகள் அடைச்சி பிசினஸ் மாதிரி விற்கிறாங்க, அடர்த்தி உணவு மாதிரி கிராமப்புறங்களை எடுத்துட்டு போயிட்டு விற்பனையும் செய்யறாங்க.
1: அப்புறம் இந்த டிஎம்ஆர்னு சொல்றாங்க, டிஎம்ஆர்னா என்ன?
0: டிஎம்ஆர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமா பல விவசாயிகள் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. டிஎம்ஆர் டோட்டல் மிக்ஸ்டு ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது சர்வீகித தீவனம். இந்த டிஎம்ஆர்ல அடர்த்தீவனமும் இருக்கும், பசுந்தீவனமும் இருக்கும், உலர்த்தீவனமும் இருக்கும், மூணுமே சரியான விதத்துல கலந்திருக்கும். இதான் டிஎம்ஆர்னு சொல்றாங்க. இது கரைமாட்டு பண்ணைகள்ல இந்த டிஎம்ஆர் தயார் செய்து நல்ல பால் உற்பத்தி கிடைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இது ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது பயன்படுத்த கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்க இந்த டிஎம்ஆர் ஃபார்முலாவை பயன்படுத்தலாம்.
1: இந்த தீவனால நம்ம என்ன செய்யணும் ஊறுகாய் புல்லு தயாரிக்கிறதுக்கு? இதெல்லாம்
0: தீவன ஆலை வைக்கிறது முதல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பயிற்சி எடுத்த பின்ன ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி நம்பர் வாங்கினுங்க. அடுத்ததா எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, அதோட சர்டிபிகேட் வாங்க. இது ரெண்டுமே அவசியம். இதை வச்சுதான் நம்ம ட்ரேட்மார்க் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். தீவன ஆலையுடைய ட்ரேட்மார்க்கோ தீவனத்துடைய ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்ததா ISI சர்டிபிகேட் வேணா எடுத்துக்கலாங்க.
1: ஐயா, இந்த கறவை மாடுகளுக்கான தீவனம் தயாரிக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிறாங்களா உங்களுடைய கல்லூரிகள்ல?
0: கண்டிப்பாங்க, கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல்ல கால்நடை உணவியல் துறையில இதுக்கான பயிற்சி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. பயிற்சி கட்டணம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய், 15 வேலை நாட்கள் இதோட பயிற்சி காலங்க. இது முடிச்ச முன்னே நம்ம ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்கறோங்க, அதை வச்சு அவங்க தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஏதுவா அமையுங்க. இதை பற்றி மேலும் நீங்க விவரங்களை அறியனா என்னுடைய எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் வந்து பாத்தீங்கன்னா 84890775444. இதுல என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அது குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படுங்க. இது இல்லைனா எங்க கல்லூரி உணவியல் துறையில் இருக்கிற லேண்ட்லைன் நம்பர் இருக்குதுங்க, 04286223991. இந்த லேண்ட்லைன் தொலைபேசியில பேசினா கூட அதற்கான வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்கும்.
1: ஐயா, இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சுக்கிட்டு கறவை மாடுகளுக்கான தீவன மேலாண்மை பத்தி ரொம்ப அழகா என்னெல்லாம் செய்யலாம், இப்படிலாம் வந்து அவங்களுக்கு தீவனம் கொடுக்கலாம், எப்படி தீவனம் தயாரிக்கிறது அப்படிங்கிற நிறைய விவரங்களை

கறவை மாடுகளுடைய பால் உற்பத்தி நாம கையாளக்கூடிய தீவனங்களை பொறுத்துதாங்க அமையும். அதனால உலர் தீவனமா இருந்தாலும், கலப்பு தீவனமா இருந்தாலும், அடர்த்தீவனமா இருந்தாலும், இதையெல்லாம் சரியான நேரத்துல சரியான அளவுல கறவை மாடுகளுக்கு கொடுத்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம கறவை மாடுகள் ஆரோக்கியமாவும் இருக்க இந்த தீவனங்கள் உறுதுணையாவும் இருக்கும் அப்படின்னு தீவன மேலாண்மையில நாம கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு வழிமுறைகளை இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவங்க. இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் இசை நெஞ்சங்களுக்கு இனிய மதிய வணக்கம். காலம் கடந்தும் நம் காதுகளில் தேனாக பாயும் காவிய கானங்களின் உன்னத பேழை திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சிய தொகுப்பில் நம்ம வானொலி நேயர் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்கள் ரசித்து தேர்ந்தெடுத்து கொடுத்த உன்னதமான காவிய கானங்களை தான் நாம அடுத்தடுத்து கேட்டு மகிழவிருக்கிறோம். வாருங்கள், அந்த நாத பயணத்தின் முதல் காவிய கானம் இது உங்களுக்காக. புதுவெள்ளம் திரைப்படத்திற்காக பி. சுசிலா குரலில். வான்மழை பொழிந்ததால் பூமி குளிர்ந்தது, மழையில் நனைந்த மலராய் மங்கை மனம் மகிழ்ந்தது, மங்கையின் மனதில் ஓர் என்ன கவிதையும் மலர்ந்தது.

கனவிலன் காதல் நினைவு, நினைவிலும் அவன் நினைவு. வசந்தம் வீசும் வண்ண மலராய் பெண்ணின் என்ன கவிதை பாடலாய் மலர்கிறது. ரசிப்போம் சினிமா பைத்தியம் திரைப்படத்திற்கான வாணி ஜெயராம் குரல்களில்.

இயற்கையின் அழகை வர்ணித்து எழுதப்பட்ட இப்பாடல் எங்கு ஒழித்தாலும் நின்று கேட்டுவிட்டு செல்வேன். அக்காலத்தில், அதாவது 1972 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையின் காலை 7:30 திரைக்காணம் நிகழ்ச்சியில் இப்பாடல் அடிக்கடி வளம் வந்த நாட்களை என்னால் மறக்க இயலாது. சுமதி என் சுந்தரி திரைப்படத்திற்கான பாடல், பி. சுஷிலா குரல்களில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். நேரம் 2:41. இன்றைய திரைக்களஞ்சியம் தொகுப்பில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்கள் தேர்ந்தெடுத்த தொகுப்பு தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்கு பெருமை தருவது தாய்மை பருவம். எத்தனை கவலை இருந்தாலும் பெற்ற பிள்ளையின் முகம் காணும்போது அந்த பெண்ணின் மனம் குளிரத்தானே செய்யும். அவர்கள் எனக்கு சொந்தம் திரைப்பட பாடல் பி. சுஷீலா குரலில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் திருமகள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல், எஸ் பி பாலசுப்ரமணியின் குரலில். இந்த உலகத்தில் மலர்களும் மரங்களும் கனிகளும் மாறுபட்டு இருப்பது போல மனித மனங்களும் மாறுபடுவதும் இயற்கையே. இக்கருத்தை சொல்லும் இப்பாடல் ஒலிக்கட்டும்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம கேட்டு இணைஞ்சிருக்கிறது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவங்களோட தொகுப்பில் தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் ராணி யார் குழந்தை என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில். இப்பாடல் மிக மிக அரிதான பாடல். இப்பாடல் நம் திருச்சி வானொலியில் அடிக்கடி 1970களில் ஒளிபரப்பாகி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்காக இப்பாடல் ஒலிக்கட்டும்.

பாட்டு சம்மர் மாறி அது பேசு பல்லு பைன் அந்த சீட்டி இது மைன் அன்னை ஹாட்டு சம்மர் மாறி கேர்ள் வென்று வாக்கி அது பேசு பல்லு பைன் அந்த சீட்டி இது மைன் மாடி வீட்டு பொண்ணு ஒரு ஜோடி தேடும் கண்ணு ஆடி ஆடி நடக்கும் போது அதிர்கட மண்ணு அயோ வட்டலையும் தனி வச்சு அம்மோ வட்டலையும்

ஆரோல்டு கோல்டு மென்னு நீ ரோமா புரி ராணிக்குமா தூண்டி போட்டு இழுக்குதம்மா உன்னுடைய பாணி. பருவத்தில் செக்ஸ் என் நெஞ்சத்தில் சிக்ஸ் நெருங்கி நெருங்கி பழகும் போது நீயும் நானும் மிக்ஸ். ஆயோ வச்சலை ஜூ ஜானி வாச்சு ஜூ அம்மா.

0: அடுத்த பாடல் சங்கே முழங்கு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா குரல்களில். கண்களால் பேசப்படுவது காதல் மொழி, விழி வழியாய் இதயத்தை இடம் மாற செய்வதும் இந்த மொழி. காதல் மொழியே இதயம் கவரும் இப்பாடல் எனக்காக பண்பலையில் ஒலிக்கட்டும்.
1: இரண்டு கண்கள் பேசும் மொழி

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம். நேரம் சரியாக 2:57 நிமிடங்களை கடந்து திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் தாராசுரம் விஜயா கைலாசம் அவர்களுக்கு உரியான ரசனையில் உருவான அந்த 7 காவிய கானங்களில் நிறைவான காவியங்களை கேட்கவிருக்கிறோம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்போது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 ஆரம்பமாகும்.

மழை பெஞ்சா நம்ம வீட்டு செடிகள்ல நத்தைகள்லாம் பார்த்துருப்போங்க, லேசா தொட்டாலே அப்படியே ஓட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கும். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய நத்தை இனம் எது தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்க ராட்சச நத்தையா. அது என்ன ராட்சச நத்தை? இது கிட்டத்தட்ட 8 அங்குலம் நீளம் இருக்குங்க, 1 கிலோ வரைக்கும் இடம் இருக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிறதுலாம் 10 கிராம் கூட வராது. நம்ம ஊர் நத்தை மாதிரி இது குட்டி கிடையாதுங்க, ஒரு பெரிய எலி சைஸ்ல இருக்குமா. எலி சைஸா?

சரியா 3:39 ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு கடிதம் பார்க்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் எஸ்ஏ சாமி சூசை மேரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. 21 அன்று ஞாயிற்றுக்கிழமை வசந்த அழைப்பில் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில் இயக்குனர் அவர்களின் இனிய தொகுப்பில் அன்றைய 1.5 மணி நேரம் ஆரோக்கியம் வாழ்வு தந்த எனது வானொலிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோகாவுடன் யோகமாய் வாழ வழிகள் பல கூறியமைக்கு நன்றியும் பாராட்டுக்கள் ஆயிரங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கொசூர்ல இருந்து கே கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 23 அன்று காலை 7 மணிக்கு வந்த காலை மலர் அதில் வந்த அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். குறிப்பாக விதவைகள் தினம் கொண்டாடுவது பற்றி கூறியதும் சிறப்பு. சமூகத்தில் அவர்களுக்கும் நல்ல மதிப்பையும் வேலை வாய்ப்பினையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரி கொடுத்த விளக்கங்கள் அருமையாக இருந்தது. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் ஒரு விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியாகவும் இருந்தது. படைத்த பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க.

அடுத்ததா ஒரு தகவல் பார்க்கலாங்க. மரங்களை நடும் அணில்கள். என்னடா மரங்களை அணில்கள் நடுதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம வீட்டு காம்பவுண்டில் சுவர்லையும் மரங்களையும் கிடுகிடுன்னு ஓடுற அணில்களை பார்த்துருப்போம். உலகத்தில் காடுகள் அழியாமல் இருக்க இந்த அணில்கள் ஒரு முக்கிய காரணம் தெரியுமா? அணில்கள் தனக்கு கிடைக்கிற பழங்கள் கொட்டைகள் பிற்காலத்துக்காக பூமி காடியில் புதைச்சி வைக்குமா, ஆனால் புதைச்ச இடத்த அதுங்க மறந்துடுமா. அப்படி அணில்கள் மறந்து போன கொட்டைகள் தான் பின்னாடி பெரிய மரங்களாக வருது. நிஜமான சமூக ஆர்வலர்கள் இவங்க தாங்க. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இயந்திரக்குளம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் சரியாக 3:47 கடந்து, அடுத்ததாக நம்ம கையில் ஒரு நிறைய கடிதங்களே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த நாளுக்கு எழுதியிருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்கியா, ரித்தன்யா, மித்ரன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17 அன்று நமது ரெயின்போ பண்பலை 102.1 இன்று பிற்பகல் 3:00 to 4:00 வரை இசைத்தூரல் நிகழ்ச்சியில் உள்ள வந்த கடிதங்கள் எல்லாமே கேட்டு ரசித்தோம். அந்த அட்டையில் எழுப்பிய வண்ண மடல்களையும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பிய கடித குவியல்களையும் அன்பு சகோதரி தரணி அவர்கள் மடைத்திறந்த வெள்ளம் போல் மகிழ்ச்சியோடு வாசித்தார். மற்றும் சுட சுட சுவாரஸ்யமான செய்திகளும் இனிமையூட்டும் இனிய பாடல்களும் அகமலர அற்புதமாக வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியை நேசத்தோடு பரிமாறிய பண்பலைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 18 அன்று நமது பண்பலையில் மதியம் 1:00 to 1:45 வரை மதிமயக்கும் மதிய வேளையில் மனமயக்க வந்த மதுர கீதம் நேர் விருப்ப பாடல்களை செவி இனிக்க கேட்டு ரசித்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பான அறிவிப்பாளர் சாந்தி சரவணகுமார் அவர்கள் நமது அன்பான நேயர்கள் மடல் வழியாக தேர்வு செய்த பாடல்களை பற்றி முகப்புரையுடன், படம் வெளிவந்த ஆண்டு, பாடலை எழுதியவர், இசையமைப்பாளர், பாடலை பாடியவர்கள் போன்ற அரிய தகவல்களையும் அள்ளித்தந்து கருத்தாழமிக்க காவிய கானங்களை சிறப்பாக தந்தார். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. அடுத்ததா 24 அன்று எங்கள் பண்பலைக்கு இனிய வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 10:00 to 11:00 வரை இரவின் மடியில் அன்னையின் தாலாட்டாய் வளம் வந்த ஞாபகம்.

வருதே நேரலை நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற கவியரசர் கண்ணதாசனின் பிறந்த நாள் மற்றும் இசையரசர் மெல்லிசை மன்னன் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற வகையில இணைப்புல இணைந்த ஒவ்வொரு நேயர்களும் கண்ணதாசனோட வரிகள் அமைந்த கருத்தாழமிக்க காவிய கானங்களை இரவுக்கு இனிமையூட்டும் வகையில இன்முகத்தோட கேட்டார்கள். நிகழ்ச்சியில் திருவிளையாடல் பாடல்கள் என பல பாடல்கள் ஒலித்தது. பாடல்கள் அனைத்தும் நன்றி, அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 25ஆம் தேதி அன்று மலைக்கோட்டையில் இசை இனிய முகவரி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது பண்பலை மாலை சரியாக 5 மணி முதல் 6 மணி வரை இன்னிசை வானில் இன்ப உலா வந்த பொன்னான அந்த பாடல்களை இசை சரம் சூட வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் ஒலித்த இனிமை நிறைந்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்கள் செவி குளிர கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தம்பி மனோஜ் கிரண் அவர்கள் கவி மிகுந்த தொகுப்பில் காற்றலைகள் கலந்து காதல் கீதங்கள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டியது. அதாவது தளபதி என்ற படத்தில் ஜேசுதாஸ் ஜானகியும் பாடிய புத்தம் புது பூத்தது பாடல் ரம்மியமாக இருந்தன. இது யார் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லக்ஷ்மி பிரியன், மகேஸ்வரி, சதீஷ், மாலவிகா, யுவா மற்றும் சீர்காழி, கோகுல், பாக்யா, மித்ரன், ரித்தன்யா இவங்க தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்கிறீங்க. இசைத்துறல் இசைத்துறலோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிறைவா ஒரு சின்ன துணுக்கு பாத்திரலாங்க. நம்ம தாகத்துக்கு குடிக்கிற தண்ணீருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பூமியில இருக்க முக்கால்வாசி தண்ணீர் நம் சூரிய குடும்பமும் பூமி பந்தும் உருவாவதற்கு முன்னாடியே விண்வெளியில உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டுமென்று அறிவுறுத்தினார். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 575 மனுக்கள் பெறப்பட்டதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். மேலும் இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பெரிய பெருமாள் திருப்பாவாடையின் திருநாள் இன்று நடைபெறுகிறது. இதனையடுத்து இன்று மாலை 4:30 மேல் மூலவர் சேவை நடைபெறும். அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் அமெரிக்காவின் க்ரூகரை 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றார். இன்றிரவு நடைபெறும் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் அமெரிக்காவின் பானர்ஜியை சுரேஷ் எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: சரி
3: வசந்தன் கோ சரி சரி வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோட ஃபேவரேட் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி. மதிய வேளையில மனசை லேசாக்க உங்களோடு பேச வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி அனிஷா.
1: சுரேஷ் வணக்கம். நேயர்களே வணக்கம். சகோதரி
0: வணக்கம்.
1: அருமையான மாலை நேர பொழுது இது. நேயர்களை வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
0: கண்டுபிடி கண்டுபிடி.
1: அதேதான் அதேதான், கண்டுபிடி கண்டுபிடி. நேயர்கள் வந்து பதில் சொல்வதற்கு மிகப்பெரும் உதவியை நம்ம ரெண்டு பேருமே செய்ய போறோம். அதுதான் நேயர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். கேள்வி கேட்டா டக்குன்னு யாருக்குமே பதில் வராத உடனே.
0: ஆமா, டக்குன்னு கேட்டோன்னே அது வராது இல்ல.
1: ஆனா அதுக்காக நீங்க பதில் சொல்றதுக்கு இதெல்லாம் நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் வந்துடும் தானே. அந்த வகையில இன்னைக்கு வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி கண்டுபிடின்னு ரொம்ப எளிமையான சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ள ஒரு கேள்வி அட்டவணை தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வந்து
0: நேர்கள் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திருச்சி முன் இணைப்பு என்னான 4-3-1 இந்த முன் இணைப்பு என்னோட 240-102-1 அறிமுக நேர்களுக்காகவும், 246-102-1 வழக்கமான நேர்களுக்காகவும் எங்க அலைபேசி காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாருங்கள் நேர்களை, இந்த பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.

0: ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வந்தாச்சு வந்தாச்சு.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: நேரம் 4:10.
8: நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி. இந்த கண்டுபிடி கண்டுபிடிக்கு நேர் ஒருத்தர் காத்திருக்காரு. யாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
9: வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க.
7: இல்ல உங்க பேர் சொல்லுங்க.
9: முருகேசன். மணப்பாறை பக்கத்துல வீரப்பூர் பக்கத்துல முருகேசன் பேசுறேங்க.
7: முருகேசன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
9: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும். என்ன செய்றீங்க நீங்க?
9: சார், நான் வந்து ஆடு மாடு வச்சிருக்கேங்க. வையமலை பக்கத்துல.
7: சொத்தம் சொந்தமா வச்சிருக்கீங்க?
9: ஆடு மாமா சொந்தமா ஒரு 20 ரூபாய் வச்சிருக்கேங்க.
7: அருமை அருமை அருமை. இன்னைக்கு என்ன மழை எதுவும் பெய்தா நம்ம பக்கம்?
9: இல்ல, வெயில் இருக்கீங்க. நேத்து மழை பெய்யாம இருந்தீங்க, இன்னைக்கு வெயில் அடிக்கீங்க.
7: இப்ப சமீப காலமாவே கொஞ்சம் வறட்சியா தான் இருக்குது. ஆடு மாடுகளுக்கு புல்லெல்லாம் அங்கங்க இருக்குதா?
9: பத்து நாளைக்கு முன்னாடி சார் நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஒரு 2-3 மழை பெஞ்சிருங்க.
7: சரிங்க.
9: அதனால கொஞ்சம் ஓரளவு புல்லு ஆட்டுக்கு கொஞ்சம் இன்னொரு 10 நாள் தாக்குறீங்க.
7: சரிங்க, சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா?
9: போலாம்.
7: இதை கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
9: தெரியாம
7: போச்சு. இது 1989 வந்த ஒரு படம். இதே ஜூன் மாசம் தான் வந்து அது ரிலீஸ் ஆயிருக்குது. சரியா? அருமையான ஒரு நகைச்சுவை, கிராமிய நகைச்சுவை படம் இது.
9: சரியா?
7: தில்லானா மங்கலம் பால்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சிவாஜி கணேசன். ஆமாம் ஆமாம், நாதஸ்வரமாக வாசிப்பார். அதை ஒட்டிய கதை தான். ஆனால் அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நகைச்சுவையோடு இருக்கும். இருங்க, அடுத்த குழு தானே. நீங்கள் ரொம்ப தருணம், பயப்பட வேணாம் ஒன்றும். மதுரையில், பொதுவாகவே மதுரையில் சினிமானா கலகட்டம். இந்த படம் மட்டும் ஒரு 425 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு சாதனை படைத்த ஒரு படம் அது.
8: பாத்தீங்களா? 20 வருஷமா படம் பாக்கலங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சிருக்கு
7: பாத்தீங்களா? எப்படிங்க? எப்படி
8: ஐயாக்கு ஒரு வாழ்த்து
7: சிரிப்பையா? சரி, கரகாட்டக்காரன் சரியான பதில் தான். இன்னும் நிறைய குளூலாம் வச்சிருந்தேன். நீங்க 425 நாள் உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்களே.
8: பாருங்க. ஒரு பாடல் கேட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இணைவோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: நேரம் 4:17. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: அடுத்ததான் இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க,
0: கண்டிப்பா அவரோட பேசிடுவோம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம்.
1: சரிங்கம்மா, இது உங்களுக்கான கேள்விங்கம்மா.
0: நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களாம்மா?
2: கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா, நன்றி. நலமாடியமைக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.
2: நாங்களும் நலமா இருக்கோம். கேட்டுட்டு தான் இருக்குவேன்.
0: சரிங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாமா நம்ம?
2: உங்களுக்காகவே
0: இப்படி ஒரு புத்தம் புதிய நடிகரை எடுத்து வச்சிருக்கேன். லேசா இட போட்டுறாதீங்க அவரை, சரியா? இவர் திரைப்பட நடிகர் அப்படின்றத விட நாடக நடிகர் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒரு
2: நாடக
0: நடிகர். திரைப்படத்திலயும் நடிச்சிருக்கிறாரு, ஆனா நாடகத்தின் மூலமா ரொம்ப பிரபலமானவர். அங்கிட்ட யாரோ பின்னாடி உங்க கூட பேசிக்கிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. கடையில இருந்துகிட்டே இந்த வேலையா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும், வானொலி வந்து இப்படிதான் இருக்கும். நம்மளோட இரண்டரை கலந்த ஒரு விஷயம்
2: தான்.
0: 200+ படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு இந்த நாடகம் சொன்ன பாத்தீங்களா, அதனால இவருக்கு நாடக தென்றல் அப்படின்னு ஒரு புனைப்பெயரும் வச்சிருக்காங்க.
2: நாடக தென்றல்.
0: ஆமா, இவரோட சொந்த ஊர் வந்து சேலம் ராசிபுரம்.
2: சேலம் ராசிபுரம்.
0: ஆமா,
1: சேலம் ராசிபுரம்.
0: சரியா? ஜூன் 25.

0: 1925 அவர் பிறந்த
1: ஆயிரத்தி
0: வருடம்.
1: தொள்ளாயிரத்தி
0: அவர்கள்
1: இருபத்தஞ்சில
0: ஆமாம், நூற்றாண்டு விழா அவருக்காக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.
1: நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம்.
0: ஆமாம், இப்போ
1: ரஜமான்
0: சரி. அவர் நடித்த
1: தெரியலையே,
0: சில நாடகங்கள் சொல்லட்டுமா?
1: நாடகம்லாம் எனக்கு
0: என்ன
1: தெரியலையே.
0: நீங்க புதுசா தான் சொல்ல வேணாம், நீங்க நான் அதுக்காக வேண்டியே இப்படி ஒரு
1: நாடகம்லாம்
0: நாடகங்கள்
1: எங்க நம்ம
0: கொடுத்தாங்க.
1: இதுல டிவியில ஏதாவது தூர்தர்ஷன்ல அப்ப போட்டிருப்பீங்களா?
0: பழம்பெரும் நடிகர் இவர்,
1: கொஞ்சம்
0: சரிங்களா.
1: நேரம்
0: முக்கியமான
1: எளிமையா
0: நாடகங்கள்லாம் சொல்றேன், ஏதாவது கண்ணுக்கு
1: சொல்லுங்க.
0: ஏதாவது தட்டுப்படுதான்னு பாருங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க,
0: இலங்கேஸ்வரன்,
1: எடுத்துக்கோமா என்ன வேணும் எடுங்க.
0: அங்கிட்டும் பேசிக்கிறாங்க நம்மள்கிட்டயும்
1: நம்ம கிட்டயும்
0: பேசிக்கிறாங்க.
1: பேசுங்க, அப்புறம் அவங்க பொழப்பு பாக்குறது
0: இப்போ நம்ம
1: இல்லையா?
0: என்ன கேட்குறது அவங்கள்ட்ட? நமக்கு ஏதாவது வேணும்னு
1: சொல்லுங்க
0: கேட்கும்.
1: சொல்லுங்க.
0: இலங்கேஸ்வரன், சிசுபாலன், இந்திரஜித், சுக்ராச்சாரியார், நரகாசுரன், திருநாவுக்கரசர், எப்படி பேரெல்லாம் பாருங்க. இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் அவர்
1: நடிச்ச
0: நடிச்சிருக்கிறார்.
1: நாடகங்கள்
0: இன்னொரு
1: சர்தாராவுகளா
0: முக்கியமான விஷயம் என்னன்னா, மனோகரான்னு ஒரு நாடகம்,
1: மனோகரா
0: அது
1: டிஎஸ் வீரப்பா

0: சுக்கராச்சாரியார், நரகாசுரன், திருநாவுக்கரசர், எப்படி பேரெல்லாம் பாருங்கள், இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் அவர்
1: நடிச்ச
0: நடிச்சிருக்கிறார்.
1: நாடகங்கள்
0: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனோகரான்னு ஒரு நாடகம்,
1: மனோகரா,
0: அது
1: வீரப்பா.
0: அந்த நாடகத்தில் நடித்ததுனால தான் அவருக்கு அப்படி ஒரு பேரே வந்துச்சு. இப்போ எப்பயாவது
1: என்ன
0: கண்டுபிடிக்கிறீங்களான்னு
1: இவ்வளோ க்ளூ கொடுத்தாச்சு,
0: பார்ப்போம்.
1: எனக்கு தெரியல. மனோகரா
0: பக்கத்தில் காய்கறி எடுக்கிறாங்களா இல்லை வேறு எதுவும்
1: எல்லாம்
0: எடுக்கிறாங்களான்னு பாருங்க.
1: ஸ்கூல் விடுற டைம் இல்ல, நாலு
0: மிட்டாய்
1: பேர்
0: கேட்குறாங்க,
1: வந்துட்டாங்க.
0: இங்கே ஒருத்தர் மிட்டாய் கேட்டுக்கிட்டு வர நிற்கிறாரு. சரி,
1: சரி,
0: நம்ம அடுத்த நேர
1: அடுத்த
0: சந்திப்போம்.
1: நேரம் சந்திக்கலாம்.
0: நானும்
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, இனிப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நேரம் 4:20
1: கடந்தாச்சு,
0: 47 நொடிகள் ஆயிடுச்சு.
1: வந்துருச்சு. அடுத்து ஒரு
0: வண்ண
1: பாடல்
0: குளங்கள்,
1: கேட்கலாம்.
0: ஆமாம், வண்ண குளங்கள் நிகழ்ச்சி அடுத்த நேரம் சந்திக்கிறதுக்கு
1: சரி,
0: முன்னாடி
1: நேர்களையும்
0: வரலாம்.
1: ஒரு தடவை பார்த்துடலாமே. அடுத்தடுத்து நேர்களும் கூப்பிடுறாங்க.
0: கூப்பிடுறாங்க.
1: ஆமாம்,
0: சரி.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: கேத்ரின், பெரியவர்சிலிம்மா.
1: கேத்ரின் அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கேட்டுட்டு இருந்தீங்களாம்மா?
2: மனோகர்,
0: ஆர் எஸ் மனோகர். அருமை, அருமை, அருமை. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பெரியவர் சீலி.
2: ஆமாங்க,
0: சரியான பதில் சொல்லிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: இது இந்த இலங்கேஸ்வரர் அதெல்லாம் வந்து நான் நாடகம் கேட்டிருக்கேன்.
0: கேட்டிருக்கீங்க, இலங்கேஸ்வரன் நாடகம்லாம் கேட்டிருக்கீங்க?
2: ஆமா, இதுல ஒளிபரப்பு இருக்கு.
0: அருமை, அருமை. அவருக்கு 100வது விழா இந்த வருஷம் இல்லையா? 100வது விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அவருக்கு.
2: அது தெரியாது,
0: அது தெரியாது. சரிங்க, ஆனா நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறாரு. சரிம்மா, அழகான பதில், சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
1: நன்றிம்மா,
0: அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு
1: அடுத்த ஒரு பாடலை
0: அவங்கள மகிழ்ச்சி படுத்தும் விதமா ஒரு நல்ல பாடல் கொடுங்க.
1: இதோ பாடலை போட்டுருவோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நான்கு மணி 26 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கூலங்கள். இன்று கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு நேயர்கள் உற்சாகமாக மகிழ்ச்சியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து
4: ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்
5: சரஸ்வதி பேசுற. வணக்கம் இருவருக்கும்.
4: வணக்கம்மா. வணக்கம்.
3: வணக்கம் உங்களுக்கு.
5: வணக்கம்.
4: சொல்லுங்கம்மா.
5: வணக்கம்மா.
4: வணக்கம்.
3: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: காலையில மட்டும்தான்
3: போலீங்களா?
5: ரெண்டு மாசமா போல
3: வீட்டுலதான் இருக்கேன். என்ன
4: காரணம்?
5: பேரம் பிறந்திருக்கேன்.
3: தொடர்ந்து கேளுங்க. நம்ம திருச்சி
5: தொடர்ந்து வண்ணக்குளம் மாதிரி கேட்டுருவேன்.
3: திருச்சி பண்பலை நீங்க நீங்க பாட்டுக்கு நீங்க பேரனையும் பாத்துக்கலாம். ரேடியோவையும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஏத்த மாதிரி நல்ல
5: சில
3: அவருக்கு அவருக்கு ஆதரவா சில நேரங்களில் பாடலாம் வரும்.
5: என்ன
3: கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்ல போறீங்கன்னா, ஒரு பூவினுடைய பெயர், ஒரு மலர் பூ, சரியா?
5: நீங்க
3: முதல் முதல் குழுலயே நீங்க பதில் சொல்லிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இரவில் மலரக்கூடிய அபூர்வ மகை மலர் இது.
4: வருஷத்துக்கு ஒரு தடவை இரவில் மட்டும்
5: மலரா?
3: என்னங்க
5: குறிஞ்சி மலரா?
3: இல்ல அது 12 வருஷத்துக்கு
4: ஒரு தடவை வருது.
3: அது கேட்டுச்சுன்னா ரொம்ப கோச்சுக்குறோம் உங்ககிட்ட. என்ன நம்மள போய் இப்படி எல்லாம்? ஆமா,
4: அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை.
5: எனக்கு நீங்க வண்ணக்கலவ கிட்ட நான் போய் அங்க போய் சொன்னேனே, அந்த பூ எப்படி இதுல பாத்தேன்.
3: இது அதனுடைய அவங்க கம்பெனி தான் நினைக்கிறேன். இது வருஷத்துக்கு ஒரு தடவை, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை.
5: நடிகர்
3: யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா பத்தி கேக்கணும் நான்.
5: இந்த பூவா? இன்னொரு பூ. இது செம்மந்தியா?
3: என்ன யாருக்கியா பதில் சொல்றது
5: அப்படின்னு
3: கேப்பாரு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
4: அடுத்து
3: நீங்க தொடர்ந்து ரேடியோ கேட்டுக்கிட்டே இருங்க. நேரம் 4:29:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்குளங்கள். நிகழ்ச்சியின் அப்பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் வசந்தன் கோ.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.

0: 4:30 இணைந்திருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்க விருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரை. இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 5:30. திருச்சி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது.

0: சுப்பா, அரே ஓ சுப்பா, அரே உட் பேட்டா, புத்வா உட்டோ நா, போர் ஹோ கயி, மே தயாரி கர்த்தி ஹூ சல்லே கி.
1: அரே தோ ஜானா ஹி படேகா, தூ மானேகி நஹி?
0: நா, மே தோ நா மானு, சல்.
1: சல், தேரி யஹி ஹட் ஹை, தோ சல், சல் சுப்பா.
0: அரே குல்ஹாடி தோ லே லோ, பேட் கே ஹாத்தோ சே காட்டோகே.
1: அரே ஹா, வோ தோ மே பூல் ஹி கயா தா, ஆதத் நஹி ஹை நா.
0: आदत नहीं है, ये नियत ना है।
1: वो
0: चल चुब्बा, वो रस्सी उठा, लट्ठों को बांधना भी तो होगा ना।
2: अच्छा अम्मा।
0: अरे अब चलो भी,
1: चलो
2: चलो, चलो।

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் தற்போது வழங்குகிறார். இந்த இரண்டாம் கட்ட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் விருதுகளை பெறுகின்றனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். சுகாதார சேவைகளை விரிவுபடுத்தியதன் மூலம்

நாட்டின் சுகாதார அமைப்பு வலுவடைந்திருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் சுகாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் 23 புதிய எய்ம்ஸ் கல்லூரிகள் மற்றும் 157 மருத்துவ கல்லூரிகள் நிறுவியதன் மூலம் சுகாதார சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாநாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் முனைவர் சாய்குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் குறித்த 3 நாள் பயிற்சி சென்னையில் வரும் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்டக் கல்லூரிகளில் 3 ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கு இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 6 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 12ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். சேலம் அம்மாப்பேட்டையில் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் சீன தைபேயின் சூ லீ யாங்கிடம் 15-21, 21-16, 9-21 என்ற செட்களில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:33 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ கலகலப்புடன் உற்சாகத்தில் ஆரவாரம். நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி ஓடு. ஒரு அடி எடுத்து வைத்தால் லட்சியம் நம்மை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கணும். நம்பிக்கையுடன் லட்சியத்தை நோக்கி நாம் 1 அடி எடுத்து வைத்தால் லட்சியம் நம்மை நோக்கி 4 அடிகள் எடுத்து வைக்குமாம். எந்த ஒரு பெரிய வெற்றியும் உற்சாகம் இல்லாமல் சாத்தியப்படாது. உற்சாகத்துடன் இனிய செய்திகள் பாடல்கள் தந்திடும் இது நம் பண்பலையின் ஆரவாரம்.

நேரம் 6:40. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பச்சை பயிறு கொள்முதல் பற்றிய தகவல் தந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். வேளாண் உற்பத்தியினை பெருக்கி விவசாய பெருமக்களின் வருமானத்தினை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடப்பு 2026 ராபி பருவத்தில் பயறு வகைகள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாத்திடும் நோக்கத்தில் மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பச்சை பயறு கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பச்சை பயிறு விளைபொருளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சராசரி தரத்தில் இருக்கும் வண்ணம் நன்கு சுத்தம் செய்து ஈரப்பதம் 12% இருக்குமாறு நன்கு உலர வைத்து அயல் பொருட்கள் கலப்பு ஏதுமின்றி கொண்டுவர விவசாயிகள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்கு உலர வைக்கப்பட்ட தரமான பச்சை பயிறு கிலோ 87.68 கொள்முதல் செய்யப்படும். பச்சை பயிறு விளைபொருளுக்கான கிரயத்தொகையானது விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாகவே வரவு வைக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரும் ஜூலை

9ஆம் தேதி முடிய பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்பட இருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறும் விரும்பும் விவசாயிகள் தங்களது சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு புத்தக நகல் ஆகிய ஆவணங்களுடன் தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம் மற்றும் ஒரத்தநாடு ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அணுகி பதிவு செய்து தங்களது பச்சை பயிறு விளைபொருளை விற்பனை செய்து பயனடையலாம். மேலும் விவசாயிகள் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் உளுந்து மற்றும் பச்சை பயிர் கொள்முதல் செய்திட விவசாயிகளுக்கான பதிவு மேற்கொள்ள அவர்களது ஆதார் எண் கட்டாயம் என்பதால் ஆதார் அட்டையுடன் விவசாயிகள் அடிப்படை விவரங்களை கைரேகையுடன் பதிவு செய்திட வேண்டும். பதிவு மேற்கொள்ளும் பட்சத்தில் விளைபொருட்களை கொள்முதல் செய்திட பதிவு முன்னுரிமை அடிப்படையில் குறுஞ்செய்தி மூலமாக அழைத்து குவியல் பதிவும் கணக்கு செய்யப்படும். பயர் வகைகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான விலை கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இத்திட்டத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நலம் தரும் யோகா. யோக கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
1: பொதுவா நம்ம ஆரோக்கியம் அப்படின்னாலே என்ன நினைப்போம், உடம்புக்கு எந்த நோயும் இல்லாம இருந்தா போதும், நாம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு தானே நினைச்சிருவோம். ஆனா உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியம் அப்படின்னா உடம்பு மட்டும் இல்ல, மனசு நல்லா இருக்கணும், நம்ம உணர்வுகள் சமநிலையில இருக்கணும். உணர்வுகள் அப்படின்னா அழுகை, கோபம், சந்தோஷம், இந்த மாதிரியான உணர்ச்சியில நம்ம எதை ரொம்ப விரும்புறோம், சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தானே ரொம்ப விரும்புறோம். ஆனா அப்படி கிடையாது, எல்லா உணர்வுகளையும் சமமா ஹேண்டில் பண்றதுக்கு நாம கத்துக்கிறது யோகா மூலமா ஈஸியா பாசிபிள் ஆகும். எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் நான் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அப்படி இல்லை, எல்லா உணர்வுகளையும் சமமா ஹேண்டில் பண்ற சக்தி நமக்கு யோகா தரும். இப்ப நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க வரைக்கும் ஒரே ஓட்டம்தான். வேலை, குடும்பம், குழந்தை, பொறுப்பு, எதிர்காலத்தை பற்றின கவலை, எல்லாத்துக்கும் மேல இதெல்லாத்தையும் நாளைக்கு நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், தூங்கி எஞ்சா இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இதுக்குள்ளதானே நம்மளையே கவனிக்காம மறந்து போயிடுறோம். ஆனா தூங்கும் போது எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரை நீங்க டைரக்டா போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்களா, ஓபன் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் தானே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா யோசனை, நம்ம தூங்கும் போதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும், இதை பண்ணியா அதை பண்ணியா, தூங்க வந்துட்டியே இதை செஞ்சு வச்சியா அதை செஞ்சு வச்சியான்னு ஆயிரம் யோசனைகள் வரும் இல்ல, அதெல்லாத்தையும் பொறுமையா தூங்கினாலும் தூங்கலனாலும் நான் தானே பாக்க போறேன், தூங்கி எஞ்சி நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு தான் எல்லாத்தையும் சரி நாளைக்கு பாக்குறேன், இதை அடுத்த மாசம் பாக்கலாம், இதை பொறுமையா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவீங்களோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா தூக்கம் தூங்குங்க, அப்பதான் அடுத்த நாளைக்கான சக்தி கிடைக்கும். தூங்குறதுக்கே முன்னாடி ஆயிரம் யோசனைகளோட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் யோசிக்காம இருந்துட்டு நீங்க தூங்குனீங்க அப்படின்னா காலையில எவ்வளவு டயர்டா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், தூங்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குங்க. இப்போ நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஓட்டம், இதுல நமக்குன்னு டைம் ஒதுக்கி எதுவுமே பண்றது இல்ல. யோகாவா இருக்கட்டும், உடல் பயிற்சியா இருக்கட்டும், பிராணாயம பயிற்சியா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு, ஏதாச்சும் ஒரு பயிற்சிக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கி உங்களுக்குன்னு செலவழிங்க. உங்களுக்காக நேரம் எடுத்துக்கிறதுக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால இப்ப நிறைய பேருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளும் மன அழுத்தமும் அதிகமா இருக்குல்ல, யோகா பண்றது மூலமா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாங்க. யோகா அப்படின்னா வெறும் ஆசனா மட்டும் இல்லைங்க, உடல், மனம், மூச்சு, வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் சம நிலைப்படுத்துற ஒரு முழுமையான வாழ்க்கை முறை தான் யோகா. தொடர்ந்து யோகா பண்ணும்போது உடம்பு நெகிழ்வு தன்மை பெறும், அதாவது பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உடம்புல இருக்கிற இறுக்கம் குறைஞ்சு முதுகு வலி, கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகள் நல்லா குறைஞ்சு உடம்பு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். உடல் ரத்த ஓட்டம் அப்படின்றது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்குமே தான் சொல்றேன். அப்போ நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட பெட்டர்மெண்ட்டும் இதுல அடங்குது. உடம்பு லேசா சுறுசுறுப்பா இருக்கும் நீங்க உடற்பயிற்சி பண்ணும் போது. ஆனா யோகாவோட மிகப்பெரிய பலன் என்னன்னா, அது மனசுல ஏற்படுத்துற மாற்றம். இப்போ பெரும்பாலான மக்களோட பிரச்சனை ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. சிலருக்கு தூக்கம் வராது, சிலருக்கு கோபம் அதிகமா வரும், சிலருக்கு பதட்டம் இருக்கும். யோகால இருக்கிற பிராணாயமம் அது பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம மூச்சுக்கும் மனசுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு. மனசு அமைதியா இருந்தா மூச்சு அமைதியா இருக்கும், மூச்ச அமைதிப்படுத்தினா மனசு அமைதியா இருக்கும். அதனால தினமும் கொஞ்ச நேரம் ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடுற பயிற்சியில பண்ணும்போது மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி தியானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசு எப்பவுமே ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், உள்ள இருந்து ஒரு குரல் இருந்துட்டே

0: இருக்கும். தியானம் நம்ம மனசை நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த உதவி பண்ணும். அதனால கவனம் அதிகரிச்சு மன அமைதி கிடைக்கும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோக கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில் தொழில் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் அறவரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
2: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
3: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த

0: நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளாா். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன்

0: அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல குடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: 7:10 ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுயஉதவி குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
2: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் BIS வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து

0: இயக்குநர் ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கின் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
1: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹோட்டல் லயன்ல பண்ணிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஜுவல்லர்ஸ் பிளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி அவங்க பண்ணா லீகலா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருக்கு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
0: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கற்களப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லா லெலி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டுவசதி துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 முதல் மாலை 5 வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,695 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரக பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளாா்.

0: தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின்போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும்

முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும்

பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 6 இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 3 இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவர்கள்.

எஸ் மாதவன் அவங்க பல வகையான காய்கறிகளை சாகுபடி செய்துட்டு வராரு. அதுல முக்கியமா கத்தரி சாகுபடியில சில வகையான நுட்பங்களை எல்லாம் கடைபிடிக்கிறாரு. கத்தரியில பூ பிடிக்கும் தருணத்திலயும் சரி, காய் அதிகம் வரக்கூடிய சமயத்திலயும் சரி, சில வகையான நுட்பங்களை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதிக மகசூல பெறலாம் அப்படின்னு அண்மையில தன்னுடைய காய்கறி சாகுபடி அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இதோ நீங்களும் கேளுங்களேன்.

பொதுவா நாம எந்த பயிரை நடவு செஞ்சாலும் பட்டம் பார்த்து பயிர் செய்வோம். இது காய்கறி சாகுபடிக்கு ரொம்பவே உகந்ததா இருக்குங்க. சில வகையான காய்கறிகள் எல்லா பட்டத்திலையும் வரக்கூடியதா இருக்கும். சில காய்கறிகள் பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் நல்ல விளைச்சல தரும். அதுலயும் பந்தல் காய்கறி சாகுபடி அப்படின்னா குறைந்த நாட்கள்ல அதிக விளைச்சல தரக்கூடியது. இதுக்கு முக்கியமா பட்டம் பார்த்தே தாங்க ஆகணும். இப்படி ஒவ்வொன்னுக்கும் நாம பட்டம் பார்த்து செஞ்சாலும் பருவ கால சூழ்நிலைகள் அப்படிங்கறது ஒண்ணு முக்கியமா இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நல்ல விளைச்சலை எடுத்து காசு பார்க்கணும் அப்படின்னா சில வகையான வழிமுறைகளையும் இந்த காய்கறி சாகுபடியில நாம மேற்கொண்டாகணும். திருச்சி, திருவள்ளுவர்.

0: என்னென்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க இப்போ?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் ஆயிடுச்சு. வெண்டைக்காயும் கத்திரி செடி இருக்குது, சுரக்காய் வந்துட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான எள்ளு போட்டு அறுத்துட்டோம், எள்ளு முடிஞ்சிச்சு.
0: இப்போ வெயிலுக்கு வந்து வெண்டைக்காயும் சுரக்காய் கத்திரி இந்த மூணும் போட்டுருக்கு.
1: இப்போ கத்திரி பார்த்தீங்கன்னா தை மாசமே நடவு போட்டுருவோண்ணா.
0: அது வந்து பயிரை வாங்கி நடுவீங்களா இல்லை?
1: இல்லை, நாங்களே நாற்று போட்டுருவோண்ணா.
0: நாற்று போட்டு
1: இப்போ முத்த செடியிலேருந்து பழம் எடுத்து நாங்களே நாற்று ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ தைங்கிறது கார்த்திகை மார்கழியிலே விதை விட ஆரம்பிச்சிருவோம். செடி வர்றதுக்கு மார்கழி முடிஞ்சு தை முதலுக்கு நெல் அறுவடை முடிஞ்சோடுமே கத்திரி செடி அதில் நட ஆரம்பிச்சிடும். இப்போ தை முதலுக்கு விட ஆரம்பிச்சோம்னா பங்குனி ஸ்டார்டிக்கு காய்கறி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கத்திரி தனியாக வந்துட்டுருக்கும், இன்னொரு வயலில் வெண்டு தனியாக, அப்படியே கொஞ்சம் ஒரு 10 சென்ட் ஆகிற மாதிரி சுரக்கா, மூணு காய்கறி நாலு காய்கறி இருந்துச்சுன்னா அப்படியே சந்தைக்கு டெவலப் அப்படியே பண்ணிக்கலாம்.
0: இப்போ நீங்கள் போடும்போது கத்திரி வந்து நாத்தங்கள் எப்படி பண்ணுவீங்க? நம்ம வயலுக்கு நெல் மாதிரியே பண்ணுவீங்களா?
1: நெல் மாதிரி பண்ண தேவையில்ல சார், வரவளவு தான் சார். இப்போ தனியாக ஒரு மேட்டாங்காடுன்னு சொல்லுவோம். எப்படின்னா தனியாக தண்ணி சட்டுன்னு போய் பாயக்கூடாது, புழுதி மண்ணாக இருக்கணும். புழுதி மண்ணில் வந்து விதையை நம்ம எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச விதையை சாணியில் முக்கிட்டு நம்ம காய வச்சு வச்சுருப்போம். அந்த காயை வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம எந்த சீசனில் கரெக்டான டைம் ஊன போகிறோமோ அதுக்கு 30 நாள் முன்னாடி நம்ம பயிர் வந்து உழுது போட்ட மண்ணில் தெளிச்சு விட்டுட்டு நம்ம நாத்தங்கால் எப்படி போடுறோமோ அந்த 1 ஏக்கர் இடம்னா சும்மா ஒரு பாவத்துக்கு 10 அடிக்கு 10க்கு 10 உழுதுட்டு நம்ம அதில் தெளிச்சு விட்டு போட்டால் போதும். தண்ணி ஒரு 3 நாளைக்கு ஒரு விட்டா போதும்.
0: 3 நாளைக்கு ஒரு தடவை
1: விட்டா போதும்,
0: நல்லா வந்துடும்.
1: நல்லா வந்துடும்.
0: உரம்
1: உரம் இல்லை, நம்ம தான் எரு முதல்ல உழவு ஓட்டலே எரு போட்டுட்டு உழவு ஓட்டியிருப்போம். அப்புறம் மறுபடியும் நம்ம மேலே எல்லாம் எரு லைட்டாக ஆட்டம் புழுக்க போட்டுவிட்டு விதையை மேலே தெளிச்சிட்டு தான் நம்ம கிண்டி விடுவோம். அந்த 20-30 நாளைக்கு அது போதும்.
0: நீங்க இந்த சாணியை முக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரி விதை ரொம்ப சின்னோண்டு நல்லா இருக்கும்,
1: சின்னதாக தான் வரும்.
0: எப்படி அது இப்போ சாணியை முக்கி எடுத்து
1: நம்ம ஃபர்ஸ்ட்
0: சாணியா அது விதையானே தெரியாமல் போயிருக்கும்.
1: நம்ம சாணியோட நீர் தானே நம்ம போட போகிறோம். சாணி வந்து நம்ம வாசல் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிடுவோம். அந்த டிராப் வந்து தெளிஞ்சு மறுபடியும் இதாயிரும். அது எதுக்குன்னா ஒரு ட்ரை ஆகிருக்கும், எந்த கெமிக்கலும் நமக்கு வந்து ஒரு பூச்சி போட்டோ அதை போய் இந்த விதையை சாப்பிடாது டக்குன்னு. அந்த விதை வந்து புழுத்து போகாமல் இது பாதுகாக்கும். நம்ம விதையை வந்து வெறும் இதுலேயே அலசி எடுத்துருவோம், சின்ன பிளேட்டில் காய வச்சுருப்போம். அந்த காய வச்சதுக்கப்புறம் மட்டும் அதை தெளிச்சுட்டு நம்ம மண்ணை இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி
0: தரோம். அந்த சாணியை தெளிச்சுட்டு காய வைக்கணுமா வெயில்?
1: அது மறுபடியும் காய உணர தான் வைக்கணும்.
0: உலர வச்சு உணர எடுத்து வச்சுக்கிட்டோம்னா
1: எடுத்து வச்சுக்கலாம். உணர வச்சுட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் மடிச்சு வச்சு.
0: அது எத்தனை நாளைக்கு?
1: 1 இயருக்கு மறுபடியும் யூஸ் பண்ணலாம். 1 இயர் வரைக்கும் அந்த விதை எந்த இதுவும் பண்ணாது.
0: இப்போ நீங்கள் எடுக்கிறது நாட்டு கத்திரிக்காயிலேருந்து தான் எடுக்கிறீங்களா இல்லை எல்லா கத்திரிக்காயிலேருந்து எடுக்கலாமா?
1: எல்லா ரகத்துலையும் எடுக்கலாம். நமக்கு வந்து என்ன ஏரியாவுக்கு எந்த கத்திரிக்காய் சேல்ஸ் ஆகுதோ அந்தந்த சீசனுக்கு அது இது.
0: நீங்கள் என்ன ராம கத்திரிக்காயா இல்லை?
1: நாங்கள் மணப்பாறை உருட்டு தான் அதிகம் எடுப்போம். ராம கத்திரிக்காய்ங்கிறது நம்ம ஏரியாவுக்கு அதிகம் சேல்ஸ் ஆகும். திருச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆகும். எப்படின்னா இந்த மணப்பாறைலாம் அதிகம் தேவைப்படலை இல்லை அப்படிங்கிற சீசனுக்கு ராம கத்திரிக்காய் எடுப்பாங்க. நாங்கள் டிஸ்கவுண்ட் சொல்லி ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் வைப்போம். அது எப்போ பார்த்தீங்கன்னா இன்னமேல் புரோட்டாசி ஸ்டார்டிங், புரோட்டாசி ஸ்டார்டிங்கில் நம்ம மணப்பாறை இலக செடி கட்ட செடி ஆயிரும். கட்ட செடினா காய்கறி வந்து அந்தளவுக்கு வராது. பழைய தை மாசம் ஒன்று செடி புரோட்டாசியோட முடிஞ்சிடும். இப்போ புரோட்டாசிக்கு மேலே நம்ம கத்திரிக்காய் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டிஸ்கவுன்னு ஒன்று இருக்கும், அந்த காயை நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். மணப்பாறை மாதிரியே இருக்கும், கலரும் இருக்கும், காய் சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புரோட்டாசிக்கு முதலுக்கு என்னன்னா அப்புறம் புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் இந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு இந்த காய்கறி தான். டிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மண் காட்டில் தான் வைக்கணும். நம்ம செம்மண் காட்டில்னா மழை பெய்யும், புரோட்டாசிலேருந்து நம்ம பேரில் மழை பெய்யறதுனால நம்ம டிஸ்கோ வந்து மழை காலத்தில் மாதிரி செம்மண் காட்டில் வச்சிட்டோம்னா எவ்வளோ மழை பெஞ்சாலுமே செடி தள்ள தள்ளன்னு வந்துட்டே இருக்கும், காய்க்கும். இதே மணப்பாறை பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நீங்கள் வச்சாலுமே அந்த பூவெல்லாம் மழை பெஞ்சோன்னே கொட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு அதனால தான் அந்த புரோட்டாசிலேருந்து நம்மளுக்கு மணப்பாறை கத்திரிக்கை மட்டும் வரவே வராது, மறுபடியும் நம்மளுக்கு வந்து
0: இந்த வெயில் காலத்தில்
1: கிடைக்கும்.
0: அதுவும் ஒரு சில நேரம் நல்ல விலை போகுது, ஒரு சில நேரம் ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்களா?
1: இது பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டும் ஒன்று இருக்குண்ணா. இப்போ எப்படின்னா ஒரு சீசன் நல்ல ஒரு மழை பெஞ்சு நல்ல கிளைமேட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கிளைமேட்டுக்கு நல்லா காப்பு பிடிக்கும், அப்போ ரேட் கம்மியாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்யும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செடியில் உள்ள பூ எல்லாம் கொட்டிடுச்சுன்னா எல்லாத்துலேயுமே காய் இருக்காது. ஏதாவது ரொம்ப அந்த ரேர் பண்ணி விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு காய் கொஞ்சம் கொஞ்சம் வரும், அப்போ தான் அந்த காய் ரேட்டு ஜாஸ்தி ஆகிக்கிறது. இந்த கிளைமேட் ஒன்று ஒன்றும் இயற்கை வந்து

0: மாத்தி விடுறதுனால அந்த ரேட் முன்ன பின்ன மாறாது.
1: இப்ப நீங்க வந்து இந்த நாத்தங்கள்ல இருந்து கத்திரிக்காயை பிடுங்கி நடும்போது எதுவும் இடைவெளி எல்லாம் பாக்கணுமா?
0: இடைவெளி
1: பார்க்கு எவ்வளவு விடுவீங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: 3x3 கண்ணு கம்பல்சரி வேணும் சார். இது மணப்பாறை கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் இங்க இந்த சைடு 3 அடி, அந்த சைடு 3 அடி பார் விட்டு 2 2 கண்ணு, மினிமம் 3 இல்லைன்னா 2 2 கண்ணு விடலாம் சார். 2 2னா ஒன்று ஒன்று கூட விடலாம், ஒரு செடி படுதல் ஆயிரும் அப்படிங்கறதுக்காண்டி 2 2 விடலாம் சார். புடுங்கலையும் வேர் பிடுங்கிட்டு அடி வேற கட் பண்ணி தான் சார் ஊனும். ஆணி வேர் ரொம்ப பெருசாகவும் இருந்து ஊனணும்னா சொன்னா குட்டு செடி அடிக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஐயோ, ஆணி வேர் கட் பண்ணி வரணும்,
0: கட் பண்ணு சார்.
1: உயிர் பிழைச்சிக்கணும்.
0: அதெல்லாம் போலீங்க சார், உங்களுக்கு சில்லி வேர் இருக்கும். இப்படி பிடுங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆணி வேர் இவ்வளோ பெருசு இருக்கும், அதை விட சில்லி வேர்கள் வரும். இங்கிருந்து சின்ன சின்ன சின்ன வேர்கள் வந்துட்டு இருக்கும். அப்படிங்கும் போது இங்கே கட் பண்ணும் போது இந்த சின்ன வேர்கள் அது நார்மலாக வந்துடும். நீங்கள் அதே மாதிரி ஊனும் போது அப்படி அங்கமாக கரெக்டாக ஊணும் சார். அந்த வேர் வந்து இப்படி இருக்கையில மடிச்சு ஒண்ணாவே அந்த வேர் வந்து வளர வளர கீழே போகாம மேல மண்ணு மேலச்சுன்னா அதுதான் குருட்டு செடி ஆயிரும். அதனால வந்து சைடு வில்லர் வேர் வந்து அதிகம் இல்லாம கம்மியா தான் வச்சு ஊணணும் சார். ஊன்றப்ப மட்டும் ஆணி வேற நம்ம வெயிட் பண்ணிட்டு
1: ரொம்ப வளர்ந்து
0: கம்பல்சரி கம்பல்சரி 30 நாள்ல பார்க்கும் போது உங்களுக்கு ஆணி வேறு பெருசாகி வந்துடும். நல்லா ஊட்டச்சத்தா இருக்கும் போது இவ்வளவு ஒரு
1: விரக்கடை
0: ஆள்காட்டு அளவுக்கு இருக்கும். ஆள்காட்டு விரல சைஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஆள்காட்டு பாதி அளவுக்கு நான் வெட்டிடணும் சார். வெட்டிட்டு தான் நம்ம ஊணணும் 30 நாள்ல நடும்போது.
1: அது வந்து எதுவும் பூஞ்சானத்துல எதுவும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊணணுமா இல்ல வெட்டின உருப்பாடு எதுவும் இதாக?
0: நம்ம பூஞ்சானம் பண்ணியும் ஊனலாம் சார். இப்ப நம்ம வந்து மண் தரலாம் அதுக்கு தான். எப்படின்னா நீங்க மண் வந்து ஓவர் சூட்ல இருந்து இல்ல சப்போஸ் வேற வெள்ளாம வந்து பண்ணிட்டே இருந்துட்டு அதுல வேறு தாக்கல் நிறைய இருந்து அதே மண்ல ஊன்னா இதுல வேறு தாக்கல் படும். சப்போஸ் நம்ம உழுது மாட்டை ஆற போட்டு எரு அடிச்சு வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு நீர் பாய்ச்சி பாய்ச்சி அதுக்கப்புறம் உழவு ஒட்டி வச்சோம்னா எந்த புழுக்களும் இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த குருட்டு புழுக்கள் தாக்குறது அதிகம் இருக்காது. வெறும் மண்புழு மட்டும்தான் இருக்கும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம தண்ணி விடுறப்ப அந்த 20 சத்துக்கே மண்புழு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதில் மாதிரி எதுனாலும் பண்ணாமலே பண்ணி வைக்கலாம்.
1: இப்ப நட்ட பிற்பாடு எத்தனை நாள் கழிச்சு காப்புக்கு வரும்?
0: மினிமம் 50 நாள்ல பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் சார். உங்களுக்கு 30 நாள் to 35 40 நாள்ல பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நல்ல ஈல்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 60 நாளுக்கு மேலதான் நீங்க ஈல்டு எடுக்க ஆரம்பிக்க முடியும். செடி வந்து 30 நாள் சின்ன கண்ணு, நம்ம மாத்தி நட்டதுக்கு அப்புறம் 60 நாளுக்கு அப்புறம் தான் நல்ல காப்பு எடுக்கலாம்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பறிக்கலாம், எவ்வளவு டன் எடுக்கலாம், அது விவரம் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: இப்ப நல்ல சீசன் பாத்தீங்கன்னா சார், ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொருத்தவங்க வந்து வாரத்துல பறிக்கிறவங்களும் இருப்பாங்க, ஒருத்தவங்க 3 நாளைக்கு வரைக்கும் பறிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா மினிமம் 2 நாள் தான் ஒரு ஏக்கரை பறிக்கிறோம்னா வச்சுக்கோங்க, மினிமம் 2 நாள்
1: காப்பு அவ்வளவு இருக்கும்.
0: காப்பு அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 100 கிலோ அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சந்தைக்கு நாங்க பறிக்கிறோங்க. ஒரு நாளைக்கு 100 கிலோ எங்களுக்கு சேல்ஸ் ஆனது. இப்ப இல்லைன்னா ஏக்கரை 3 தடவை பறிச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100, 100 நாளைக்கு 100, 100 நாளைக்கு 100. நம்ம அப்படியே இல்லைன்னா வார ரொட்டேஷன் எவ்வளவு சந்தைக்கு இப்ப எல்லா நாளுக்கும் தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பறிச்சு வந்துடும். மினிமம் 100 கிலோங்கிறது 50 ரூபா. நல்ல சீசன்ஸ் எப்படின்னா கிளைமேட்டும் ஒத்து வருகிறது சார்.
1: கிளைமேட் தான் நீங்க சொல்றதுல இருந்து தொடக்கத்துல இருந்து கிளைமேட் தான்,
0: கிளைமேட் தான். நம்ம ஏரியாவுக்கு நல்ல கிளைமேட் இருந்தா நல்ல காப்பு இருக்கும். அப்ப நல்ல காப்பு இருக்கும் போது நம்மளுக்கு ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ரேட் கம்மியா தான் விற்கும். ஆனா நம்மளுக்கு மகசூல் கொடுத்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் தெரிஞ்சிடலாம். மினிமம் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு 200 கிலோ இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. வாரத்துல 200 கிலோவும் நமக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 20 ரூபா 30 ரூபாய்க்குள்ள வித்தா கூட நம்ம காசு ஆகிக்கலாம் சார்.
1: எத்தனை தடவை எடுப்பீங்க? இப்ப வாரத்துக்கு 200 கிலோ எடுக்கிறோம், எவ்வளவு நாளைக்கு அறுவடை பண்ணலாம்?
0: மினிமம் ஒரு 4 மாசத்துல இருந்து 5 மாசம் வரைக்கும் அறுவடை பண்ணலாம் சார். காப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம கோலர் பில் இல்லாம எருக்கள் போட்டு நல்லா ரெடியா இருந்துச்சுன்னா மினிமம் புரட்டாசி வரைக்கும். இப்ப தை ஸ்டார்டிங் 1 இருக்குன்னு வச்சுங்க, மாசில ஃபர்ஸ்ட் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் 7 மாசம் வரைக்கும் அறுக்கலாம். அறுக்கலாம்
1: வாரத்துக்கு 200 கிலோ அறுக்கலாம்.
0: 200 கிலோ அறுக்கலாம், தாராளமா இருக்கலாம்.
1: அதுக்கப்புறம் நீங்க ஊன உருப்பாடு அந்த கத்திரிக்காய் செடி என்ன மாதிரி எல்லாம் பராமரிப்பு கொடுப்பீங்க?
0: இப்ப அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஊனிட்டோம் சார், தடு தண்ணி அடுத்து 2 நாள்லயே பாய்ச்சிருவோம் சார். அப்ப வந்து உயிர் பிடிக்கும். அப்ப உயிர் பிடிச்சி கொஞ்ச நாள் பாய்ச்சின்னா களை பறிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 தண்ணிக்கு அப்புறம் ஒரு களை வெட்டலாம். ஒரு களை லைட்டா வெட்டிட்டு நம்ம அணைச்சிட்டோம்னா வேர் நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா இன்னொரு களை வெட்டிட்டு நம்ம சும்மா மறுபடியும் எருக்கள் மேலால போற விருப்பம் இருக்கிறவங்க நல்லா புளித எருக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா 2 தண்ணி பாய்ச்சிடும். 2 தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நல்ல தலை தலன்னு பூக்கள் வர மாதிரி வந்துடும். அப்போ வந்து பூக்கள் வர டைம்ல நம்ம வேப்ப புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு கடல புண்ணாக்கும் மினிமம் வைக்கிறவங்க செலவு பொறுத்து இருக்கு சார். கடல புண்ணாக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா செடிக்கும் 5 6 5 வச்சுட்டு ஆட்டா முழுக்க இருக்கும். ஆட்டா முழுக்கோட செத்து போட்டுட்டு எல்லா செடியுமே மறுபடியும் பாரு உடைக்கணும். நம்ம இப்போ பாரில் பாத்தி ஒட்டி ஓட்டுற மாதிரி விட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் செடி ஒட்டி தண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்தது 3 அடிக்கு டிஸ்டன்ஸ் செடி இருக்குங்களா, அதில் நடு சென்டரில் பாரு போட்டுடணும். பாரை போட்டு இந்த எருக்கள் போட்டுட்டு 2 பாரையும் உடைச்சிடணும். உடச்சிட்டோம்னா செடிக்குள் வந்து ஆங்கமா நல்லா ஊக்கமா இருக்கும். என்ன மழை பெஞ்சாலும்

0: செடி சாயாது, எதுவுமே பண்ணாது. இப்போ நம்ம அந்த பூக்கள் வர டைமிங்லேயே பாரை அணைச்சு நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த இதுவும்
1: பாறை
0: இல்லை.
1: உடைச்சா அது திருப்பி வேலை தானே.
0: பாறை உடைக்க தான் சார் உங்களுக்கு செத்தே கொடுக்கும் செடிக்கு. இந்த செடி இங்கே இருக்குன்னா செடிக்கு பக்கத்தில் தான் நம்ம பாறை ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்ருப்போம், அந்த பக்கத்தில் தான் வேர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் அடுத்த வேர்லாம், உங்களுக்கு அந்த சென்டரில் வந்தால் போதும். அதே மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் செடி பக்கத்தில் தண்ணி நிற்காது. செடி பக்கத்தில் தண்ணி நிற்காமல் இருந்தால் தான் நம்மளுக்கு செடி வந்து குருட்டோ அழுகலோ எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். நடு சென்டரில் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நடு வாய்க்கால தண்ணி விடல, செடி பெருக்க பெருக்க நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி விடணும். எப்படின்னா இன்னைக்கு தண்ணி ஒரு மணி நேரத்தில் பயிரத அடுத்த நாள் 5 மணி நேரத்துக்கு அந்த காட்டுக்கு தண்ணி நல்லா பாய்ச்சி விடணும். அப்போனா வந்து நல்லா குளிர்ச்சி அது வரைக்கும் ஏறி இருக்கும், செடிங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நமக்கு அந்த எருக்கள் போட்ட சத்துமே நீட்டாக இழுத்து இழுத்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மினிமம் நம்ம பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்க மறுபடியும் வந்து நான் ரீப்ளேஸ்னு பச்சை சாணியே போடுவேன். அப்படின்னா இப்போ எல்லாம் காஞ்ச எருவு போட்டுட்டு தான் எல்லாமே பாறை அணைச்சிருப்பாங்க. நான் வந்து காஞ்சரு போட்டு செடி காய்ச்சி கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் அன்னன்னைக்கு போடுற மாட்டு எருவு சாணியை மறுபடியும் போய்
1: வாய்க்கால கரைச்சு
0: அந்த
1: விட்டுருவேன்.
0: வாய்க்கால்லேயே கரைச்சி விடலாம். செடிக்கு 2 செடிக்கும் கேப்பில் அப்படியே போட்டுடலாம். நம்ம தண்ணி பாயிறப்ப அந்த ஈரப்ப சைடில் அந்த சாணி ஈரப்ப சாட்டி இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம காய் அறுக்க ஆரம்பிச்சிருவோம். வயலில் காய் அறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம நடந்து நடந்து நடந்து அந்த மண்ணில் இருவி இருக்கும். அப்போ வந்து செடிக்கு வந்து அந்தளவுக்கு இது போகுது. இப்போ தென்னங்கனுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு வேர் வந்து நல்லா பிடிச்சிருக்கும், நம்ம நடந்து நடந்து இருவி இருக்கும், மறுபடியும் அந்த ஒரு வாணி எடுக்கிறப்ப அந்த வேர் கட் ஆயிரும், அப்போ எருவு போடுறப்ப அது சத்து கொடுக்குமாங்க. அது மாதிரி தான் இது. இப்போ வந்து கதை செடி பெருசான அப்புறம் நம்ம மம்டி போட்டு எதுவும் வெட்ட மாட்டோம். அப்படிங்கும் போது இந்த காஞ்ச சாணி போயிட்டு நம்ம 2 செடிக்கு நடுப்புற போட்டோம்னா இந்த தண்ணி போய் போய் போய் ஈரம் பண்ணுறப்ப காஞ்ச சாணிக்கு அடியில் நாக்கனா முழு இறங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ காஞ்ச எருவில் உடனே இறங்குமா இறங்காது. ஆனால் மாட்டு சாணம் நம்ம இப்போ இன்னைக்கு முத நாள் முழுது மண்ணில் போட்டுருந்தோம்னா மக்கானாலே புழுக்கள் மாதிரி அப்படி முண்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஈரம் போய் பட்டோம், நம்ம வாய்க்கால் தண்ணி படுறதும் ஈரம் படும்போது உங்களுக்கு புழுக்கள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்க்கல்களுக்கு இன்னும் சத்து கூட போயிட்டு இருக்கும். நம்ம இப்போ களை வெட்டி மறுபடியும் உரம் போடுறத விட மேலே ஒரு இன்னொரு சத்து. இப்போ நான் இது மாதிரி தான் அதிகபட்சமாக இது பண்ணிட்டு இருக்கேன்.
1: இவ்வளோ தூரம் அறிவியல் பூர்வமாக எல்லாமே யோசிச்சு எல்லாமே சரி, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க?
0: இது அப்பா கொஞ்சம் பண்ணது. நான் ஒரு ஐடியா எப்படி பண்ணதுன்னா உழுத காட்டில் போயிட்டு சாணத்தை கொட்டியிருந்தேன். முதல் நாள் போட்டுட்டேன், 2வது நாள் மழை பெஞ்சிருந்தது. மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் போய் கொட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாணத்தை சுற்றியிலுமே அந்த புழுக்கள் எல்லாம் முண்டி முண்டி முண்டி இருந்துச்சு. எப்படின்னா சாணியை சுற்றிலும் இன்னும் இருவை வெளியே தள்ளி தள்ளி தள்ளி மண்ணில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த புழுக்கள். அப்போ வந்து தண்ணியை விட மழை தண்ணிக்கு அதிகம் இன்னும் அப்படிங்கும்போது நம்ம கொண்டு போய் போடும் போது இருவி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல சாணம் மாடு போட்டுருச்சு. அந்த இடத்த மக்கே நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றிலும் இதே மாதிரியே புழுக்கள் உண்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம எருக்கள் போட்டு இந்த சத்து கிடைக்குதான்னு நம்ம கண்ணால் பார்க்கல, ஆனால் காஞ்ச எருவு போடும் போது இந்த பச்சை சாணிக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குது நல்லா. அதனால நம்ம வந்து இப்போ இருவி போட்ட மண்ணில் நம்ம களை வெட்டியோ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த பச்சை சாணியை கொண்டு போய் என்ன டெலிவரி பண்ணோன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக புழுக்கள் பண்ணி கொடுக்குது. இப்போ காஞ்ச எருவில் சத்து கொடு இருக்குன்னு போடணும்னு நம்ம சொல்கிறாங்க. என்ன தான் காஞ்ச எருவு போட்டாலுமே வேர்க்கரையானோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்குது. அது பச்சை சாணி போட்டாலும் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் பண்ணாலுமே இது மண்கல் பண்ணும் போது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குது,
1: நல்ல ரிசல்ட்
0: ரிசல்ட்டே இருக்குது.
1: சரி, முதல்ல வந்து கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் வச்சுட்டீங்க, அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பச்சை சாணி கொடுத்து
0: பச்சை சாணி
1: வேற என்னெல்லாம்?
0: நிம்மை இவ்வளவுதான். அதுக்கு மேல மறந்துக்கு மேல நம்ம இலைகளுக்கு மட்டும்தான் சத்து இதில் பண்ண போறோம், முடிஞ்சு வேற எதுவுமே தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம இயற்கை மருந்து எப்பவுமே எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம தொட்டியில வந்து வேப்பந்தலை கத்தால செடி இருக்குங்க அது மாதிரி எல்லாமே போட்டு தான் நான் ஃப்ரே மேலே பண்ணுவோம். அது தனியா அது ஸ்ப்ரே கீழே எல்லாருமே ஸ்ப்ரேங்கிறது.
1: எத்தனை நாளைக்கு உதர அடிப்பீங்க?
0: நான் 8 நாளைக்கு ஒரு மினிமம் அடிச்சிருந்தேன் சார். இப்போ இந்த காத்துக்கெல்லாம்
1: பூ பூக்கிறதுல இருந்து
0: அடிக்கலாம் பூக்கு உள்ளதுக்கு இந்த மாதிரி இலைகளுக்கு ஒத்துரும். அப்புறம் காய் வந்துருச்சு சொத்தைகள் நிறைய வருதுன்னா நம்ம இஞ்சி பேஸ்ட் இது அந்த இது போட்டுக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் இதை வச்சு நம்ம கரை பண்ணி போட்டுக்கலாம்.
1: அடிச்சா நல்லா இருக்கும்,
0: அடிச்சா நல்லா இருக்கும். அதுதான் சொத்தையை கண்ட்ரோல் பண்றது. சொத்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது மூலியமா எந்த கெமிக்கல் ஆலையுமே நம்ம ஆர்கானிக் இந்த பூண்டு இதெல்லாம் பண்ணாலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
1: சொத்தை செய்யும்
0: சொத்தை இருக்குங்கிறதுக்கும் கிளைமேட் மட்டும்தான் ஒத்துழைச்சா மட்டும் தான் நமக்கு சொத்தையே வராமல் இருக்கும்.
1: நீங்க கிளைமேட் கிளைமேட்னு சொல்றதுனால கேக்குறோம், எந்த மாதிரியான காலநிலை இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் நல்லா வரும்?
0: நல்லா வரும்னா சரியான பனி, கரெக்டான பருவத்துக்கு பனி, விச பனியும் இல்லாம நார்மல் ஒரு 100க்கு 100ங்கிறதுல ஒரு 50க்கு 60% பனி இருந்துச்சுன்னு எந்த காய்கறிதாலும் செம சிறப்பா வரும் சார்.
1: பனி தான் வேணும்,
0: பனி அண்டு மழை பெய்யணும் சார். இப்ப புரோட்டாசியில பேருப்ப பாத்தீங்கன்னா வச்சுங்க நல்ல மழை பெய்யும். மக்கானல் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் அசால்ட்டா செடி வளரும் சார். அப்ப வந்து கனவால ஒரு பிஞ்சு விடும். புரோட்டாசியில பாத்தீங்கன்னா பாவைக்கோ பேருக்கங்க பொருளங்க இது 3 அந்த சீசன் தான் ஆரம்பிச்சிருவேன்.

0: குறைந்த நாட்கள்ல அதிக விளைச்சல பெறலாம் இந்த காய்கறி சாகுபடியில. ஆனா இதுல முக்கியமா இயற்கை எருக்களை பயன்படுத்தணும், விதை நேர்த்தி செய்யணும், பூச்சி நோய் தாக்குதலுக்கு எளிமையான முறையில கரைசல தயார் செஞ்சு தெளிக்கணும், தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம், களை எடுப்பு, இந்த மாதிரி சில வகையான வழிமுறைகளை கடைபிடிச்சா அதிக மகசூலை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராரு திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவங்க. இருக்கிற பட்டத்திலேயே ஆடிப்பட்டம் தாங்க ஒரு சிறப்பான பட்டம் காய்கறி சாகுபடிக்கு. இந்த பட்டத்துல சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி எல்லாம் சமன்படுத்திக்கலாம், அதே போல புரட்டாசி பட்டத்துல என்னென்ன மாதிரியான காய்கறி சாகுபடி செய்யலாம், ஏனா அந்த சமயத்துல மழை பொழிவு இருக்கும், இதையெல்லாம் சமாளிச்சு எப்படி அதிக மகசூல எடுக்கலாம் அப்படின்னு இன்னும் பல தகவல்களை பகிர்ந்துக்க இருக்கிறாரு. தொடர்ந்து கேளுங்க.
1: புரட்டாசி பட்டத்துக்கு வந்து பாவக்காய்,
2: புடலங்காய்,
1: தீர்க்கு, புடலங்காய்,
2: புடலங்காய் இது எல்லாமே பந்தல் ஐட்டம் தான் சார் பண்ணுவோம். பாதி விவசாயிகள் பாத்தீங்கன்னா நெல் நட ஆரம்பிச்சிருவாங்க. புரட்டாசி மாசம் எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்ட்டு நாத்து போட்டுட்டு நாத்தை போட்டுருவாங்க தை மாசத்து வரைக்கும். இப்ப ஒரு மினிமம் ஒரு 3 ஏக்கர் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இது நீட்டா பண்ணலாம். எப்படின்னா 1 ஏக்கர் நீங்க நெல் நட்டுறீங்க, அந்த 1 ஏக்கர்ல வந்து நீங்க கத்திரிக்காய் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு சீசனுக்கு இது நெல், அடுத்தது நீங்க கத்திரி சாகுபடி பண்றீங்க, அடுத்த புரட்டாசிக்கு நீங்க மறுபடியும் நெல் நட ஆரம்பிச்சுக்கலாம். நீங்க 1/2 ஏக்கரை பிரிச்சு கூட பண்ணலாம். 1/2 ஏக்கரை பண்ணும் போது 1/2 ஏக்கர்ல வந்து இந்த கத்திரி புடலை, கத்திரி வந்து புரட்டாசி சரிக்கு வந்துருச்சு, அடுத்து வந்து பீர்க்கா புடல பாவை, இது மூணுமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தை மாசி பங்குனி அது வரைக்கும் காப்பு இருக்கும் சார். நீங்க புரட்டாசி ஸ்டார்டிங் ஊனீங்கன்னா நல்ல மழை காலத்துல இது ஃபுல்லாவே வரும். ஆனா நீங்க பங்குனி மாசத்துல போய் இப்ப விவசாயம் தெரியாதவங்க பங்குனியில போய் பாவை புடலை ஊன்றேன்னு ஊன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான வெயில் அடிக்கும். அப்ப அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பாதி கூட ஏறும், பிஞ்சு வரும், பிஞ்சு வராமே போயிடும். அது மாதிரி நேரத்துல ஊன்னாங்கன்னா இது வேஸ்டேஜா போயிடும். அதனால பாத்தீங்கன்னா புரட்டாசில எல்லாம் ஊன்னோம்னா நீங்க தை மாசத்து வரைக்கும் காயிருக்கலாம் சார். தை மாசி வெயில் படுற வரைக்கும் அது நல்லா இருக்கும். எங்கெல்லாம் தை மாசம் பாத்தீங்கன்னா
1: கொடிப்பயிர்களுக்கெல்லாம் வந்து
2: புரட்டாசிக்கு மேலதான் சார் கரெக்டா இருக்கும்.
1: கரெக்டா இருக்கும்
2: வெயில் அதே கூட படையவே விட. அதே மாதிரி முள்ளையும் சாகுபடி அதே மாதிரிதான் சார். மினிமம் பனி இருந்ததுன்னா முள்ளங்கெல்லாம் செம்மையா வரும் சார்.
1: அப்ப அதுக்கு வந்து தையில தான் நடணும் முள்ளங்கி.
2: தைக்கு முன்னாடியும் நடலாம் சார். இப்ப கார்த்திகை வரைக்கும் அடமலை சார். கார்த்திகை வந்து நீங்க அடமலையில வந்து நீர் கூட இருந்துச்சுன்னா முள்ளங்கி வீணா போயிடும். அடமலை முடிஞ்சு கார்த்திகை முடிஞ்சுன்னா மார்கழியில் நீங்க அட ஆரம்பிச்சிடலாம். கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் நல்லா இருக்கும் சார். மாசி வரைக்கும் நீங்க முள்ளங்கி நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் சாகுபடி நல்லா இருக்கும். எப்படி இந்த சீசன்ல வருது அப்படின்னா பாதி பேர் ஸ்பிரிங்குலர் போடுறது. இப்ப இந்த ஹில் சீசன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பனி தெரியாது இல்ல. இப்ப நம்ம கோடை காலத்துல வந்து கொடைக்கல் போறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஒரு விவசாயம் தள்ளி கொடைக்கல்ல ஒட்டி உள்ள விவசாயிகள மட்டும் பண்ண முடியும். அப்ப வந்து இது மாதிரி ஸ்பிரிங்குலர் போட்டு அந்த கிளைமேட் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு அதுல இருந்து வரதான் இப்ப இந்த அன்சீசன்ல வரதெல்லாம். இப்ப வர முள்ளங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்சீசன்ல வரது மாதிரிதான் சார். அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட உழைப்பு கூட இருக்கும். இப்ப இந்த நான் சொல்ற கார்த்திகை மார்கழிக்கு மேல நடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உழைப்பு கம்மியாவே இருந்தாவே போதும் சார், மகசூல் கூட கிடைக்கும். இப்ப மினிமம் ஒரு 10 செண்டு வச்சாவே டெய்லியும் 100 கிலோ 200 கிலோ முள்ளங்கி புடுங்கி அழிக்க முடியாது சார். ரேட் கம்மியா இருந்தாலுமே பிரச்சனை இல்லை
1: சொல்றீங்களா?
2: கிலோ 4 ரூபாய்க்கு வித்தாலுமே முள்ளங்கி காசு ஆகும் சார். அப்ப இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 30 ரூபா 40 ரூபான்னு வித்தாதான் நமக்கு அந்த முள்ளங்கி கூட முதலீடு எடுக்க முடியும். அதான் கிளைமேட்டுங்கிறது
1: ஒரு 30 நாள்
2: அப்படிங்கிறது சார்.
1: பயிர் விடுறது எத்தனை நாள் கழிச்சு?
2: இப்ப நம்ம விதைக்கு விதை தான் சார். அது விதை ஊனணும்னா 3ஆம் நாள்லயே முளைச்சிடும் சார். 3ஆம் நாளே உங்களுக்கு முண்டி வந்துடும். 3ஆம் நாள்ல இருந்து ஒரு 5ஆம் நாள்ல இருந்து ஒரு தண்ணி ஸ்ப்ரே மாதிரின்னு சொல்லணும். அச்சுமா அந்த கொசுக்கள் வந்து அந்த இலைய ஓட்ட போடாம பாத்துக்கணும். அதுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணா போதும். 15ஆம் நாள் சும்மா ஒரு மண்ணு மட்டும் கிண்டி விடுவோம். அந்த செடிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆங்கத்துக்கு ஊக்கத்துக்கும் அது பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான் சார். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்னா 5 நாள்ல இது பண்ணிட்டு நம்ம
1: 30 நாள்
2: இந்த இயற்கை உரம் பண்ணாட்டியும் டிஏபி போடுறவங்க போடுவாங்க. டிஏபி 5 மேல போடணும்னா 15 நாள்ல முடிச்சிட்டோம்னா நீங்க எந்த கலையை எதுவுமே எடுக்க தேவையில்லை. செடிக்கு மட்டும் கரெக்டான தண்ணி பாய்ச்சிட்டே இருந்துட்டோம்னா 30ஆம் நாள்ல செடி தாள் எவ்வளவு நல்லா வந்திருக்கும் அந்த அளவுக்கு கிழங்கு வரும் சார். 30 நாள்ல நீங்க கிழங்கு பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். அதுலயும் ரகம் இருக்கு சார். இப்ப எப்படின்னா 300 ரூபா பாக்கெட் வாங்கினோம்னு வச்சுக்கோங்க, 100 கிராம்ல நல்லா இருக்கும் சார். அதே 100 ரூபா 150 ரூபா வாங்குறது பாத்தீங்கன்னா 30ல இருந்து 35 நாள்ல பிடிங்கணும். இதுங்கிறது 30 to 40 நாள் வரைக்கும் பிடுங்கலாம். அது எப்படின்னா நமக்கு குறு விவசாயி நம்ம மட்டும் பிடிங்கி நம்மளாம் சேல்ஸ் பண்றவங்களுக்கு இது ஓகே. இது டேமேஜ் கணக்குல மார்க்கெட் அனுப்புறவங்களுக்கு 30 நாள்லயே நம்ம பிடுங்க ஆரம்பிச்சோம்னா கார்டு முழுக்க 35 நாளுக்குள்ள அனுப்பிச்சிடலாம் சார்.
1: இந்த கத்திரிக்காய் பேசிட்டு இருந்தோம் சீசன், எப்படி ஒரு சீசன்?

0: நல்லா பனி பெய்யணும்.
1: பனி பெய்யணும். மார்கழி தைக்கும் என்ன கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த கிளைமேட் ஓரளவுக்கு நார்மல் இருந்தானே எப்பொழுதுமே நம்மளுக்கு காப்பு நல்லா இருக்கு சார். மார்கழி தை மாசி வரைக்கும் இருக்கிற கிளைமேட் தான் சார் எப்பொழுதுமே கத்திரிக்கு நல்ல கிளைமேட்னா. அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு செடி நல்லா இருக்கணும் சார். இப்போ கோடை காலத்தில் மழை பெய்யுற மாதிரி நமக்கு 15 நாளைக்கு ஒருக்கும் மழை பெஞ்சதுன்னா என்ன இயல்பு கூட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழைங்கிறது நல்ல சாரலோட வேகமாக ஒரு மழை பெஞ்சிட்டு விட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை சார். வாரத்துக்கு ஒரு மழை பெய்யவே கூடாது சார். இந்த மணப்பாறை கத்திரியை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு மழை பெஞ்சிட்டே இருக்கக்கூடாது. 15 நாளுங்கிறது 20 நாளைக்கு ஒருக்க ஒரு மழை. இப்போ எப்படின்னா நீர் பாசனம் 2 பாசனம் பாய்ச்சணும், மழை பாசனம் ஒன்று இருக்கணும். அதே நீர் பாசனம் 4 பாசனம் இருந்து மழை இல்லவே இல்லைனாலும் அந்த கத்திரியில் வந்து ஈல்டு இருக்காது சார். அதேமாதிரி நீர் பாசனம் 1 இருந்து மழை பாசனம் 2-3 இருந்தாலுமே கத்திரிக்கல ஈல்டு இருக்காது. இப்ப மினிமம் ரெண்டுமே இருக்கணும்,
0: ரெண்டுமே இருக்கணும்.
1: ஆனா அந்த பருவத்தை மீறி இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இடையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா கிலோ 100 ரூபாய் கத்திரி
0: ஆச்சு சார்.
1: அப்ப என்ன காரணம்னா வாரத்துல 3 மழை நமக்கு பெஞ்சது. அந்த 3 மழை பெஞ்சதுல தான் இந்த கிளைமேட்ல விலை ஏறினதும் நம்ம ஏரியா லோக்கல் காய்கறி இல்லாம போனது. எந்த பொருள் எடுத்தாலும் இப்ப திருச்சி மார்க்கெட்ல ரேட் ஏறுதுன்னா இப்ப திருச்சியில உள்ளவங்க காய்கறி எல்லாமே வராம இருக்கிறதுனாலதான் விலை ஏறுது சார். இப்ப நான் வந்து இங்க பண்றது இல்லாம வெளியில இருந்து மார்க்கெட் பண்ணிருக்கேன். இங்க விவசாயிகள் கொடுக்கற காய்கறி வாங்கி வைக்கிறேன். நான் சேல்ஸும் உண்டு விவசாயமும் உண்டு. திருச்சியில் இங்கே என்கிட்ட 3 தோட்டம் காய்கறி வந்துட்டு இருந்தவங்களுக்கு சுத்தமாக இல்லை சார். ஃபங்க்ஷனுக்கு பரமத்தி மேலூர்லேருந்து காய் எடுக்கிற 100 ரூபா விலைக்குது, அதுவும் தெளிவில்லை சார். அவங்களுக்கான செம்மண் தான் சார். அந்த மழைக்குனால அவங்களுக்கு செம்மண்ணுக்கு அங்கே வந்துடுது. நம்ம களிமண் தொட்டு 3 நாள் மழை பெய்யறனால 3 வாரம் தொடர்ந்து பெறனால காய்கறி அந்த பூக்கள் நிற்காம இருக்கு. இப்போ மழை முடிஞ்சு இப்போ 2 வாரத்தை இப்போதான் பூவே இருக்கு சார்.
0: இந்த மழைக்கு உதராம இருக்கிறதுக்கு ஏதாவது
1: எதுவுமே பண்ண முடியாது சார்.
0: ஒன்றும் செய்யாது. இயற்கை தான்,
1: இயற்கை தான் சார். அதுதான் இயற்கைன்னு சொன்னது. இயற்கை என்ன நம்மளுக்கு பண்ணணும்னு விருப்பப்படுதோ அதுதான் சார்.
0: அப்புறம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கத்திரி வந்து இந்த சீசனுக்கு வருது. இதுல நீங்க சொல்றது இந்த சுரக்கா மட்டும் இந்த சீசனோட ஒத்து வராம இருக்கு. எப்படி இந்த சீசன்ல போறீங்க? ஏன்னா
1: இந்த சீசன்ல வெயில் கூட தான் சார். இப்ப எப்படி பாத்தீங்கன்னா
0: கொடிக்காய் தானே,
1: கொடிக்காய் தான். இப்ப எனக்கு 3 மழை பெஞ்சிருச்சு இல்லன்னு சொன்னல சார். இதுக்குதான் நம்ம வந்து 1க்கு 3 இல்லாம பண்ணணும் சார். இப்ப கத்திரியில எனக்கு காசு இல்ல, காப்பு இல்ல, காசும் கிடையாது சார். ரெண்டு கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு சார். ஆனா ரேட் கம்மி. எப்படின்னா மினிமம் மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க.
0: ஆமா,
1: இப்ப நான் என்ன
0: 30 ரூபாய்க்கு தான்
1: விக்குது. 30 ரூபாய்க்கு மினிமம் 30 to 40 தான் விக்குது. எனக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வித்தாலும் அது காய்க்கு கூட வரும்போது எனக்கு அதோட மகசூல் தெரிஞ்சுக்கல. ஆனா ஒடிப்பு கூலி நம்மளா இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல சார். அன்னன்னைக்கு 500 ரூபா கூலி கிடைக்குதுன்னு போயிடலாம். இப்ப இந்த சுரக்கா வந்து எப்படின்னா வரவே வராது சார் வெயிலுக்கு. ஆனா இந்த 3 மழை பெஞ்சது இல்ல, கத்திரிக்காய் வீணாயிடுச்சு, ஆனா சுரக்கா செடி நல்லா ஓடிச்சு சார். அந்த சுரக்கா செடியில இப்ப எனக்கு 100 காய் வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படிதான், ஏன்னா என்ன கிளைமேட்ல எது தூக்கணும் நம்ம நம்பிக்கையே முடியாது சார். கத்திரி செடி போட்டு கத்திரிக்காயில வந்து பணம் வரல, ஆனா சுரக்கா செடி ஊனிருந்ததுல முள்ளங்கி ஒரு பட்டம் ஊனிருந்தேன் சார். இப்படி டைம் முடிஞ்சு மாசி பங்குனியில ஒரு பட்டம் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த பட்டம் ஒரு கிளைமேட் இருக்குன்னு நம்பி ஊனிட்டேன். அதுல ஊனி 3 பாக்கெட் வித பொறிஞ்சிருச்சு, நல்லா வெயில் அடிக்கும். சரி சுரக்காய் ஊனி பாப்போம்னு ஊனிட்டேன். எக்ஸ்ட்ரா வித இருக்குன்னு ஊனிட்டேன். நல்ல மழை பெஞ்சிருச்சு, சட சடனு பெய்யவும் சுரக்காய் செடி இப்போ நல்லா வந்துருச்சு.
0: அது எவ்வளவு போகுது? எவ்வளவு
1: இப்ப மினிமம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கை எடுத்து சார். நம்ம இப்ப மார்க்கெட்ல எடுத்தாலுமே மினிமம் 1/2 கிலோ சைஸ்ல ஒரு 5 ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துக்குவாங்க. இப்ப நாங்க சேல்ஸ்மேன் நம்மளே இருக்கிறதுனால 10 ரூபா ரேஞ்சுக்கு விற்குது.
0: இப்ப இந்த புரட்டாசி பட்டத்து பாவக்காய் பீர்க்கு புடல இதுக்கு எப்படி விதை வாங்கி விடுறீங்களா? இல்ல அது
1: விதை வாங்கிதான் சார் விடுறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஹைபிரிட் ரகமா ஆயிடுச்சு சார். விதை வந்து பாட்டி காலத்துல கொடுத்த மாதிரி சொர்க்கா கொடுக்கு இருந்தா போதும் அப்படின்னு உன்ன காலம்லாம் போயிடுச்சு. இப்ப எப்படின்னா நேரா வேணும் அப்படின்றதுக்கு பந்தல் வகையில போடுறோம். இப்ப புரட்டாசியில இதே மாதிரி தான் மழை பெய்யும் சார். மழை பெய்யறதுனால கீழே 10 பேர் போடுவாங்க. சரினாலும் செலவு பண்ண முடியல அப்படின்ட்டு நம்ம அப்பா காலத்துலேயே நாங்கள் கீழே தான் சார் போட்டோம். எப்படின்னா 10 நாள்ல திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா கீழே உள்ள காயெல்லாம் பூசணும் முடிச்ச மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். சரி இது என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்புறம் வெளியில் பார்த்தா பந்தல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் கருவேலங்குச்சியை வெட்டி அப்படியே சும்மா டொயின் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா காய்கறி வீணாக போகாமல் இருந்தது, நல்லா மகசூல் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி மழை பெய்யறனால அந்த செடி நல்லா ஸ்ட்ராங் இல்லை, அதனால சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் 1-2 காய்ச்சது. அப்புறம் உடனே ஒரு 30 நாள்லேயே காடு வீணாக போயிடுச்சு. இதே மினிமம் அப்புறம் நான் மூங்கில் போட்டு பந்தல் மாதிரியே ரெடி பண்ணேன். அப்புறம் பந்தல் மாதிரி ரெடி பண்ணுறப்ப புரட்டாசி ஃபர்ஸ்ட்டுக்கு செடி ஊனிட்டேன்னா இந்த மழை வந்து பருவம் பருவமாக பெய்யறப்ப செடி நல்லா கொடுவியாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த அடமலை பெயரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பு விலகு விலகும் போது நம்ம பந்தல் மேலே தான் இருக்கிறனால கீழே தான் நீர் பாசம் இருக்குங்களா, அதனால் எதுவுமே பண்ணலை. நமக்கு வந்து அப்புறமேட்டுக்கு காப்பு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் இலைக்கு பக்கத்தில் ஒரு கணுவு இருக்குது சார். எல்லா கணுவுமே பெஞ்சுதான் சார் மழை காலத்தில் மட்டும். ஆனால் நம்ம கீழே இருந்துச்சுன்னா அந்த பிஞ்சுங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் பந்தல் டைம் மட்டும் போடணும் சார். மழை காலத்தில் பண்ணுறப்ப நல்ல மகசூல் கிடைக்கும், ஆனால் பந்தல் செலவு கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: சரி,
1: இப்போ நம்ம ஆடி ஆவணியில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டை உழுது போடுறது நல்லது, அடுத்தது வெள்ளாமைக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம விழுது போட்டு வச்சுருந்தோம்னாவே அந்த புரட்டாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம

0: பண்ணாங்க. இந்த சீசன்ல பண்ணலாம்னா வெங்காயம் மட்டும் தான் சார் பண்ண முடியும். அப்படி முடிஞ்சு அவனே என்னன்னா, நீங்க வெங்காயம் மட்டும்தான் பண்ணலாம். காய்கறி திருச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வெயில் கூட இருக்கிறதுனால நீங்க எந்த காய்கறி பண்ணாலுமே காத்து அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க பந்தலே ஏத்துறீங்கன்னா காத்துல வந்து செடி ஆடி ஆடி இதாயிரும். வெண்டைக்காய் செடி ஊன்னாலுமே உங்களுக்கு வந்து அதிக காத்து இருக்கிறப்ப செம்பன் மாதிரி விழுகும், காப்பு அதிகம் வராது. சப்போஸ் மழை பெஞ்சா மட்டும்தான் செடிகள் தப்பிக்கும். மழை பெய்யல, காத்து அடிக்கும் போது உங்களுக்கு மழை பெய்ய அந்த அளவுக்கு சான்ஸே கிடையாது சார். ஆடியில தான் ஸ்டார்டிங் ஆயிரும், ஆடி முடிஞ்சு தான் நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்ப வந்து இந்த வயல்களெல்லாம் கொஞ்சம் உழுது போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சாவே போதும். அப்படியே மீறி நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னாடி பண்ணணும். நம்ம தை மாசியில பண்ணி வச்சிருந்த விவசாயிகள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே கை கொடுத்து வரும். புது விவசாயம் நீங்க ஆடி ஆவணியில பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். வெங்காயம் வேணா ஊன ஆரம்பிக்கலாம் சார்.
1: இப்ப வெங்காயம் நீங்க பண்ணிருக்கீங்க,
0: பண்ணிருக்கோம் சார்.
1: அது எப்படி, அதுவும் விதை வாங்கி ஊனுவீங்களா இல்ல?
0: நம்ம பற்ற நம்ம ஏரியாவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது சார். துறையூர் கிட்ட நக்கசல்லம்னா நான் வெங்காயம் அதிகம் சாகுபடி, அவங்களால பற்ற வச்சு பண்ணி வச்சிருவாங்க. அவங்கள்ட்ட நாங்க விதை வெங்காயம் வாங்கி இங்க பண்ணுவோம் சார்.
1: விதை
0: இங்க
1: தான்
0: விதை தான்
1: இந்த
0: சார்,
1: காய் ஒன்றதில்
0: காய் ஒன்றும் இல்லை சார். வெங்காயம் காயாவே இருக்கும், விதைன்னா அப்படி இது இல்லை, அது விதைக்காயின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். காயை வந்து பற்ற கட்டி வச்சிருந்துருப்பாங்க 4 மாசத்து காய். அதை எடுத்துட்டு இந்த விசேஷங்கள் எடுப்பாங்க, எடுத்தோடனே முளைப்பு கட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம முளைப்புனா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த முதலுக்கே ஊனலாம் சார். முதலுக்குனா மழை பெய்யறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். மினிமம் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள், அடுத்த சீசன்ல 70-80 நாள்ல மழை காலத்துல வெங்காயத்தை பத்திரிக்கும்.
1: இந்த கொடிக்காயில புடலையோ பீர்க்கோ பாவாயோ போட்டா எவ்வளவு இடைவெளி விடணும்? இந்த கொடிக்கு ஒரு கொடிக்கு நூறு கொடிக்கும்
0: ஒரு கொடிக்கு, அதுக்கும் 3 அடி கேப் விடலாம் சார். ஒவ்வொரு விதைனா கத்திரிக்கனி மாதிரி 3-3 அடி விடலாம். 5 அடி தாண்டி போடுறீங்கன்னா ஒரு தொலைக்கு 3-3 விதை விடலாம் சார். இப்ப மினிமம் பாத்தீங்கன்னா நாங்க காடு முழுக்க பந்தல் மாதிரி போற டைம்னால ஒவ்வொரு விதையை ஊனிடுவோம். மினிமம் 3 அடிக்கு ஒரு விதை ஒன்னாவே அது அந்தந்த இடத்துல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிரும். இப்ப ஒருத்தவங்க பார்த்தோம்னா ரவுண்டு பந்தல் போடுவாங்க, அப்படின்னா அந்த குழியில 5 அடிக்கு ஒரு குழியில வெட்டி 3-3 விதை, இங்க 5 அடியில ஒரு 3 விதை, அடுத்த 5 அடியில ஒரு 3 விதை ஒன்னீங்கன்னா அது அப்படியே மேலே ஏறி எல்லா பக்கமே பறக்கும் சார். நமக்கு டிஸ்டன்ஸ் இப்ப ஒரு மண் வளத்தை பொறுத்து இருக்கு சார். அதுலயும் மண் வளத்தை பொறுத்து நீங்க இன்னும் 5 அடிங்கிறது 7 அடி தாண்டி கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஒரு ஒரு சீசன்ல 5 அடிக்கு போட்டு பார்த்துட்டு பந்தல் நல்லா கிளைமேட் இருந்து ஓடிச்சுன்னா நல்லா பரவிடும் சார். அப்படிங்கும் போது நம்ம இன்னும் 7 அடி தள்ளியே போட்டுக்கலாம். ஒரு ஒரு கருமண்ணா இருந்துச்சுன்னா நல்லா வளரும். ஏன்னா நீங்க எருவு போடாமலேயே கூட ஒரு விவசாயம் பண்ணலாம். செம்மண் எல்லாம் பாத்தீங்கன்னா எருக்கள் போட்டா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா அது செடி அந்த அளவுக்கு ஊட்டச்சத்தா வராது.
1: இப்ப நம்ம ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி பாவக்காயும் பீர்க்கங்காயும் நம்ம ஊர்லயே தெரிஞ்ச போடுவாங்க. இந்த புடலை எல்லாம் எப்படின்னா,
0: புடலை கம்பல்சரி போடலாம் சார். இப்ப நீங்க பாவையில கூட அதிக சீக்கு கிடைக்கும், புடலங்கையில நார்மலா தான் சார் இருக்கும். இப்ப கத்திரிக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ வெண்டுக்கு ஆனா கம்மி தான் செலவு. அது மாதிரிதான் பீர்க்கையும் புடலையும் செலவு கம்மி தான் சார். பாவக்காயோட அதிக ஈல்டு கொடுக்கும். இப்ப உள்ளதுல அதிக ஈல்டு கொடுக்கறதுன்னா பீர்க்கை மட்டும் தான் சார். 30 நாள்ல காப்பு வந்துடும். பாவையோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 50 நாளுக்கு அப்புறம் தான் காய்க்கும். அதே மாதிரி 30 நாள்ல பீர்க்க வந்ததுன்னா ஒரு 60 நாளைக்குள்ள காப்பு முடிஞ்சிடும் சார். ஆனா பாவையோ பொல்லையோ கூட காய்க்கும். பாவை கூட எக்ஸ்ட்ரா பழுக்க ஆரம்பிச்சிடும், சட்டுன்னு முடிஞ்சிடும். புடல வந்து அதிகபட்சமா காய்க்கும் சார்.
1: ஆனா இந்த பாவக்காயில குட்டியூண்டு பாவக்காய் இருக்கா?
0: ஆமா சார்,
1: மீதி அது போடுறீங்களா இல்ல?
0: இப்ப நாங்க பந்தல இருந்து போட்டோம்னா ஈஸ்ட்னு சொல்லி பெரிய பாவை தான் சார் போடுவோம். சின்ன பாவைனா மிதி பாவை தான், அதெல்லாம் தரையில தான் சார் போடணும். எப்படி இருந்தாலும் தரையில போறப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெறுமாவே வேப்பங்குச்சி வானாரங்குச்சி வெட்டி கீழே இதழ்கள்லாம் போதெல்லாம், இப்ப நம்ம வயலுக்கு வண்ணார மரம் வெட்டி போடுவாங்க, அந்த மாதிரி மரங்களை கீழே வெட்டி போட்டுட்டு நீங்க அது மேல பார்த்த கட்டி விட்டீங்கன்னா அதுல போய் செடியில இருந்து கீழே தொங்கி காய்க்குங்க சார். அதுக்கு நம்ம அவ்வளவு பேர் பந்தல் போடணுங்கிற அவசியம் இல்ல சார்.
1: சிறப்பு ஐயா, இப்ப கேட்டுட்டு இருந்த நேயர்கள் வந்து இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கும், உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க, எந்த எண்ல உங்களை தொடர்பு கொண்டா அவங்க ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம்?
0: கண்டிப்பா சொல்றேன் சார்.
1: 86 86 10 பத்து
0: 30 30 66
1: 66
0: 20
1: 20 அதாவது 86 10 30 66 20 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மாதவனையாட்ட உங்களுக்கான ஆலோசனை
0: பண்ணலாம் சார். திருச்சி ஏரியா உள்ளவங்களுக்கு மண்ணு பார்த்து எல்லா கிளைமேட்டுக்குள்ள காய்கறி என்ன பண்றதுன்னு சொல்லலாம் சார். ஏன்னா விவசாயத்தை எல்லாருமே நல்லா பாக்கணும்னு எல்லா இதுவும்
1: எல்லாரும் வருமானம் பாக்கணும்,
0: வருமானம் பாக்கணுங்கிறத விட விவசாயம் பண்ணணுங்கிறதும் வந்துருச்சு. இப்ப விவசாயம் பாதி பேர் பாக்குறது எப்படின்னா வருமானம் வராட்டியும் அதுல போய் நம்ம பண்ணுமோன்னு நினைக்கிறாங்க. அதை போய் நஷ்டீடு ஆகாம பண்றதுக்கு அந்தந்த சீசன்ல அந்தந்த பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் நான் சொல்றேன் சார். எனக்கு எங்க அப்பா எங்க பாட்டி எல்லாம் அவங்க கத்துக் கொடுத்தாங்க. அடுத்த இதுக்கு நம்மளால தெரிஞ்சதை நம்ம பண்ணி கொண்டு பண்ணிக்கலாம் சார்.
1: எல்லா ஆலோசனையும் சொன்னீங்க. நேயர்கள் சார்பும் வானொலி சார்பும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சு.
0: தேங்க்யூ சார்.

பட்டம் பார்த்து பயிர் செஞ்சாதான் விளைச்சல பெருக்க முடியும் அப்படிங்கறதுக்கு உதாரணமா பட்டத்திற்கேற்ப பயிர்களை சாகுபடி செய்யறாரு. கால சூழ்நிலை மாற்றத்தினால நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். இத சமாளிக்க சில பல நுட்பங்களையும் நாம கடைபிடிச்சாதான் காய்கறி சாகுபடியில நல்ல விளைச்சல எடுக்க முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சி திருவள்ளரை எஸ் மாதவன் அவங்க.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் சார்ந்த பயிற்சிகள், நவீன தொழில்நுட்பங்கள், செயல்முறை விளக்கங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மண்வளம் பாதுகாப்போம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருச்சி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நாளை வரை நடத்தப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு நாளை விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒருநாள் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இயற்கை வேளாண்மை, இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல், சந்தைப்படுத்துதல், சமச்சீர் உரப் பயன்பாடு, மண்வளம் பாதுகாப்பு, மண் பரிசோதனை, மண்ணின் வளத்திற்கேற்ப உரமிடுதல் போன்ற தலைப்புகளின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற ஆர்வமுள்ளோர் மேலும் தகவலுக்கு 0431 என்ற முன்னிணைப்போடு 296-28-54 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 99-42-44-97-86 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் முப்படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்கினார். பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல்படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஆந்திர பிரதேச மாநிலம் விழியநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் நாளை பங்கேற்கிறார். நாளை மறுநாள் அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் தமது பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், கடந்த 50 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டிருந்ததாகவும், வரும் காலங்களில் புதுமை, நிலைத்தன்மை, வளம் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். விரிவுபடுத்தப்பட்ட சுகாதார சேவைகள் மூலம் நாட்டின் சுகாதார அமைப்பு வலுவடைந்திருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். புதுதில்லியில் சுகாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் 23 புதிய எய்ம்ஸ் கல்லூரிகள் மற்றும் 157 மருத்துவக் கல்லூரிகள் நிறுவியதன் மூலம் சுகாதார சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக தொழில்துறை பிரதிநிதிகள் குழுவினரிடையே இன்று உரையாற்றிய அவர், தொழில்துறை அமைப்புகள் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் இந்தியாவின் தலைமைத்துவம் சிறந்த வாய்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே

0: மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு மல்லிகார்ஜுன கார்கே உட்பட 8 உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மும்மொழிக் கொள்கை தொடர்பான வழிகாட்டுதல்களை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. இதன்படி நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு மாணாக்கருக்கு இதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 7, 8, 9ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் 10ஆம் வகுப்பு செல்லும்போது 3வது மொழிக்கான தேர்வை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்களை தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையோடு கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டத்தையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வார விழிப்புணர்வு பேரணியை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் திருமதி ஜெயஸ்ரீ தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடையே கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்கும் வகையிலும் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 2026-27 ஆண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்விற்கு இணைய வழியில் நாளை முதல் வரும் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் 6 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 2 அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பொறியியல் பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 12ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் சென்னிய விடுதி கிராமத்தில் மக்கள் நேர்காணல் முகாம் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி தெரிவித்துள்ளார். சமுதாய நலனுக்காக சிறந்த சேவையாற்றியவர்கள் நடப்பாண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது பெற வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். US ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் சீன தைபேயின் சூ லி யாங்கிடம் 15-21, 21-16, 9-21 என்ற செட்களில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2028 ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுரேஷ் அமெரிக்காவின் பானர்ஜியை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
2: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. Head coach Jesse Marsh hailed his squad Canadian heroes, but admits they'll be underdogs whoever they face in the last 16. Canada won a knockout match at a men's World Cup for the first time by beating South Africa 1-0 in Los Angeles. It came courtesy of a stoppage time winner. Canada will meet Netherlands or Morocco next.
3: Given Morocco's last 6 years, they're a modern giant, and I think that given the success of the Dutch national team for what feels like centuries, that's a traditional giant. So now we're at that phase of the tournament, and I feel like it's a free hit, and we're going to go after it and do everything we can to see if we can find a way to get a win.
2: Defeat for South Africa was the final match in charge for retiring head coach Hugo Broos. He offered his assessment of where South African football needs to improve.
4: Modern football is more than technique. Modern football is power, is speed. I mean, you don't have it in your team and you play against a team who has it, then it's difficult. But at the other side, when we look back, I think we can be very satisfied. It was 24 years ago that South Africa could qualify for World Cup. We did it. Everyone hoped that we should achieve the second round. We did it also.
2: Three more places in the last 16 will be decided on Monday. Five-time winners Brazil face Japan. That's followed by four-time champions Germany against Paraguay. Then the Netherlands take on Morocco for the right to meet Canada in Houston. Meanwhile, South Korea's head coach has resigned following his side's failure to reach the knockout stage. Hong

0: Young Bo said the responsibility rests entirely with me. And for more football news from the BBC, go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள், இதுவரை ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்டீர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இரவு பொழுதில் கூடுதல் இனிமை சேர்க்க இரவு இசை இனிமை.
1: இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நேயர்கள் நேரலையில் நேரடியாக கேட்டு மகிழலாம், பிறரையும் மகிழ்விக்கலாம். நீங்கள் பங்கேற்க நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள்
0: 04-3-1-246-102-1. இது வழக்கமான நேயர்களுக்காக, அறிமுக நேயர்களுக்காக மட்டும் 04-3-1-240-102-1.

0: நேரம் 8:14 இரவு இசை இனிமை கேட்டணிந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார். திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு நேர வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்லாம் கூறி இணைவது யாருங்க?
1: திண்டுக்கல் நாகல்நகர் நடராஜன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கோங்க. நீங்களும் நலமா இருப்பீங்க நம்புறோம்.
1: நல்லா நலமா இருக்கேன் சார். நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டு சுகமா இருக்கேன் சார்.
0: சுகமா நல்லதுங்கய்யா. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் இரவு பொழுதுல?
1: படம் வந்து காதல் கிளிகள். பாடல் வந்து செவ்வானமே சீர் கொண்டு வா வெண்மேகமே என்ற பாடல் கொடுங்க சார்.
0: ராகத்தோட பாடுறீங்களே, ஏன் என்ன பண்றீங்க நீங்க?
1: நெசவுத்திரல் பண்றோம் சார்.
0: ஆகா, தரியோட ஓடிக்கிட்டே இருக்கு போவீங்களா இந்த பாட்டு?
1: ஆமா சார், ஆமா சார். நம்ம கேட்டுக்கிட்டே இந்த வேலையும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. அந்த தொழில் அது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம காதல இதையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் சார்.
0: சரிங்க, இந்த இரவு பொழுது இன்னும் இனிமையாக்கணத்துக்கு நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க சார். நன்றிங்க.

0: காட்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
1: நான் ரமேஷ்ங்க, திருச்சி அன்பில் தன்மையில் மேலாண்மை கல்லூரியில் தொழில் துறையில் பேராசிரியர் மன்ற தலைவராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எல்நினோ, காலநிலை மாற்றங்கள், அதிக வறட்சி, அதிக வெப்ப அலை, இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது, இதனால விவசாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் பற்றி நாளைக்கு நம்மளோட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் பேச இருக்கிறேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 என்ற எண்ணை அழைத்து பங்கு பெறலாம்.
2: நேரம் 8:19. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம். தகவல் குடியில் தரவு 802.1 வானவில் பண்பலைக்கு வானொலி வணக்கங்கள் பல. பண்பலை நூலத்து அரசி திருவையார் சாத்தனூர் ராஜேஸ்வரி.
2: மகிழ்ச்சிமா உங்களோட பேசுறதுல, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க வந்திருக்கீங்க?
3: எனக்கு வந்து சார், என்னைக்குமே வந்து அறிஞனும் கலைஞனும் இறந்து போவதில்லை, நம்மை மறந்து போகிறார்கள் என்பதே உசிதம். அதனால பாக்யராஜ் சார் இறந்து போனதுனால அவருடைய நினைவு சூழல் போச்சு பாட்டு படத்துல இருந்து பாடல் கொடுங்க சார்.
2: பாடல் வருது, கேட்கலாங்கம்மா. நன்றி, வணக்கம்.
3: ரொம்ப நன்றி சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டுவாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-1 அல்லது 240-102-1. நிகழ்ச்சியில் இப்போ நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்வது யாருங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கனூர் பழனிசாமி ஐயா.
0: பழனிசாமி ஐயா, உங்க குரல் போல இனிமையா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நல்லவன் படத்துல வான்மேகம் பூத்தூவும் அந்த பாடல் ஐயா.
0: உங்களை பார்த்து யாராவது பூ தூவி இருக்காங்களா?
1: இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க.
0: பழனிசாமி என்ன பண்றீங்க நீங்க?
1: நாங்கள் விவசாயம் ஐயா.
0: ஆகா, அப்போ கண்டிப்பாக நீங்களே பூ தூவலாமே எல்லாருக்கும். சரி, அப்போங்கய்யா பாடல் கேட்டுடலாமா?
1: ம், சரிங்கய்யா.
0: நன்றிங்க. நன்றி.

0: நிறைவேற்றுமணி 29:37. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் சுவையான நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நேரலையில் அடுத்து பாடல் கேட்க இணைந்திருக்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: தருமண்டபம் விமலா பேசுறேன் சார்.
0: அருமை, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார்.
0: இரவு உணவுலாம்
1: நல்லா இருக்கும். இனிமேல் தான் சார்.
0: மணி 8:30 ஆயிடுச்சு.
1: கத்துக்கிட்ட
0: விஷயமா தானே இருக்கும். பெரிய ஒரு இறைவன் படைப்பிலேயே ஒரு பெரிய கொடுப்பினை அது. வீட்டில் பெண்கள் சமைத்து அது ஒன்றாக அமர்ந்து உண்ணுவது என்பது ஒரு பெரிய பாக்கியம் அது. பெருமகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம்.
1: என்ன
0: பாடல் இந்த மகிழ்வான நேரத்துல கேட்கலாம்?
1: பாட்டுக்கு ஒரு தலைவன் படத்துல இருந்து நினைச்சது யாரோ அந்த பாட்டு போடுங்க சார்.
0: கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார்.

0: இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 8:36 நிமிஷமாயாச்சுங்க. இனிமையான பாடல்களால் நம்ம இரவு பொழுது நிறைந்திருக்கு நேர்களோட தெரிவில். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-241-2 அல்லது 240-1-2. நம்முடைய நேயம் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்
1: சார். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: திருமானூர்ல இருந்து ரமேஷ் சார்.
0: ரமேஷ் ஐயா, என்ன பண்றீங்க நீங்க?
1: நெசவு தொழில் பண்றோம் சார்.
0: ஆகா, இரண்டாவது நெசவாளர் இன்றைய இரவு பொழுதுல.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க. கேட்கலாம், இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாக்யராஜ் படம் சார். அதுவும் அந்த தென்றல்.
0: ஆஹா,
1: புயசாட்சி படம்
0: படத்துல இருந்து. அதுவும் அந்த தென்றல்னு உடனே நான் ஏதோ அங்கே காட்ட போறீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
1: இல்லை, நல்ல சாங் அவரோட நினைவு. நல்ல ஒரு மனிதன்
0: வந்துட்டாரு. காற்றடையில் அவரோட நினைவுகள் இதோ பாடல் மூலமா. நன்றிங்க.

0: 8:42. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரலை நிகழ்ச்சி இது. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களின் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையிலே தனது விருப்ப பாடலை பதிவு செய்து கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டத்தில் தனபால் மல்லிகா பேசுறேன்.
0: தனபால் மல்லிகா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கு பொழுது எப்படி போச்சு இன்னைக்கு உங்களுக்கு?
1: பொழுது ஏதோ போச்சு சார்.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏதோ
1: போச்சுன்னு? மழை மழையதான் காணா.
0: ஆ, மழையதான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி சரி. எதிர்பார்க்கிற எல்லாமே சில நேரங்களில் நடந்து போறதில்ல நமக்கு.
1: ஆமா சார்.
0: சில நேரத்தில் கவுத்து விட்டு போயிடுது.
1: ஆமா.
0: அந்த மாதிரி நேரத்தில் நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க?

0: இந்த மழை மாதிரி.
1: மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்.
0: ஆமாம், அல்ல மழையை விட்டுருங்க, பொதுவாக சொல்கிறேன், நிறைய
1: ஆமாம் சார்,
0: எதிர்பார்க்குறோம்,
1: ஆமாம் சார்,
0: நடக்க மாட்டேங்குது.
1: நடக்க மாட்டேங்குது.
0: அந்த
1: ஆமாம்
0: மாதிரி
1: சார்,
0: நேரத்தில்
1: நடக்கவே நடக்க மாட்டேங்குது.
0: ஆமாம், நம்ம எப்படி இருக்கணும்?
1: எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்.
0: நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதை நினச்சி
1: ஆமாம் சார்,
0: கவலைப்படக்கூடாது, கவலைப்பட்டால் நோய் வந்துடும்.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சரி, சந்தோஷமாகவே இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். என்ன பாட்டாக இருக்கலாம்
1: சார்,
0: அது?
1: ராசுகுடியில் வந்து இந்த பாளையத்து பொண்ணம்மா அந்த பாட்டை போடுங்க சார்.
0: கேட்டுருவோமா?
1: ராசுகுடி பாக்கியராஜ் கால எல்லாத்துக்கும் அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எல்லாருக்கும் ரொம்ப இந்த பாட்டு கேட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கல்ல? இப்போ
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார், அவர் இறந்து விட்டார்ல அதனால சார்.
0: அவர் அவரோட நினைவாக இந்த பாடல்.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்,
0: பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாம் சார்.
2: எங்க பொண்ணுங்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, சொத்து இருக்கு, சொத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்குங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊருக்காரு யாரோ ஒருத்தர் பின்னால சுத்தோ சுத்துன்னு சுத்தி டாவ அடிச்சிட்டாருங்க. அப்புறம் என்னன்னா,
3: நிறுத்துங்கய்யா, நீங்க ஏன் வள வளன்னு ராமாயணம் படிச்சுட்டு இருக்கீங்க? அது யாருன்னு அது வாயாலே சொல்லட்டுமே. ஏமா, நீ யாரு, எந்த ஊரு, என்ன சமாச்சாரம் சொல்லுமா? அட சொல்லமா,

0: வீட்டுக்காரர் பேரை சொல்லலாங்களா?
1: அத சொல்லாம எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அட சும்மா சொல்லுமா.
0: வீட்டுக்காரர் பேரை சொன்னே, ராசு குட்டி ராசு குட்டி, அவன் பேசுகிற பேச்சு எல்லாம் சீனி கட்டி.

0: இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்க வணக்கம்.
1: யாழிசையின் கீதங்களாய் திகழும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு அன்பான சார்வருக்கும் இனிய இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: மதுரையிலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி.
0: ஆண்டனி ஐயா
1: எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமாக இருக்கும். குரல்லையே ஒரு ஒரு ஞானம் புதிந்த ஆள் மாதிரி தெரியுறீங்க. என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: கண்டிப்பா சார், பாடல் ரொம்ப நாள் பாடல் உண்டு சார். ஸ்ரீதேவ் அம்மாக்கு குரு திரைப்படம், ஸ்ரீதேவ் அம்மா குரல் கொடுத்திருப்பாங்க ஜானகி அம்மா, நான் வணங்குகிறேன் என்ற பாடல் சார்.
0: கேட்டலாமா?
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நன்றிங்க. நன்றி
1: நன்றி சார்.

0: 8:55. இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய அன்பர் யார் என்று பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேசுறேன் சார்.
0: கனகவேல்.
1: ஹலோ சார்.
0: கனகவேல் சரிதானே?
1: கணபதி. கணபதி.
0: கணபதி, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா
0: இருக்கும். என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: புதியவர்கள் வந்து பாட்டு போடுங்க.
0: சரி, பாடல் ஒருத்த கேட்கலாம்.
1: ஆ ஓகே சார்.
0: நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ. நன்றி சார்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த கருப்பு வெள்ளை கானங்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-31-246-102-1 அல்லது 240-102-1. தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்போ நாம் கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: sector expanded by 9.9% during the last month. Manufacturing, as well as water supply, sewerage and waste management sectors posted a 5.5% growth. Benchmark domestic equity indices ended almost 0.5% down today. Sensex fell 372 points to close at 76,728. Nifty also dropped 110 points to settle at 23,946. On to sports now. The Indian women's cricket team has become one of the first sides to qualify for the Los Angeles 2028 Olympic Games. However, the men's team will have to finish as Asia's highest-ranked side in the ICC Men's T20 rankings by the end of this year to secure direct qualification. The International Cricket Council today confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition at Los Angeles 2028 Olympics. India's under-19 boys team defeated Hong Kong 3-1 in the quarterfinals of the Asian Youth Championships in Bangkok today. This win has assured team of at least a bronze medal and a direct berth in the next year's World Youth Table Tennis Championships. The Indian boys will now take on top seeds China in the semi-final. In US Open badminton, Indian shuttler Kidambi Srikanth secured the silver in the men's singles after facing defeat in the final against Su Li Yang of Chinese Taipei. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu confers gallantry awards at Defence Investiture Ceremony in Rashtrapati Bhavan. Prime Minister Modi says 50-year-old partnership with Seychelles will now advance through innovation, sustainability and shared prosperity. Cabinet approves additional investment of 30,000 crore rupees in National Investment and Infrastructure Fund. West Bengal Assembly passes Public Safety and Control of Anti-Social Activities Bill to curb anti-social activities. IMD issues orange alert for very heavy rainfall in parts of Northeast, Sub-Himalayan West Bengal, Bihar, Goa, Maharashtra, Karnataka and Kerala tomorrow. And Indian women's cricket team earns one of the first berths for 2028 Olympics. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெளி முதுகு நோய் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேம்.
3: ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில் நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால வந்து தலைமுறை தலைமுறையா இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்ல நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணல. ஆனா இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஒன்னு சொன்ன பாத்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு. இதை வந்து பர்டிகுலரா இது வந்து பரம்பரையா வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையா தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பா சொல்றதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
3: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
4: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெளிமுதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமா இந்த குழந்தை வந்து இவ்வளவு பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கு, ஆனா இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலயும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நார்மலா இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெளிமுதுகு வரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா கம்ப்ளீட்டா நெளிமுதுகுல போய் முடியும் அப்படின்றது சொல்றதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
3: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெளிமுதுகு நோய்

0: ஏற்படுமா?
1: நீங்க புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்ப பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்றதுனாலயோ இல்ல சிஸ்டம் யூஸ் பண்றதுனாலயோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டா வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேர்ல உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிள்ல வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டா இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேரா இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்க கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்கிரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையா இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்க உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்றீங்களோ இல்ல உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டம் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்துல ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்கா இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலோ நம்மளுடைய மணிக்கட்டிலோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இது வந்து நெலிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
0: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதுல வந்து முக்கியமா இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கறதையும் சொல்லுங்க டாக்டர்.
1: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களுடைய உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்துல இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்ம வந்து இதுல ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்ல பிசியோதெரபி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்துல இந்த குழந்தைகளுக்கு வந்து சம அளவுல எல்லா உடல் உறுப்பு மூவ்மெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்கல்ல ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடி வயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்றதுனால அடி வயிற்று தசைக்கும் இந்த நெலி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாம நம்மளுடைய அடி வயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகுறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் வெர்டிப்ரி அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாம ஒரு நெலி முதுகு அளவுக்கு நமக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால வந்து நம்ம கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெலி முதுகுல இருந்து நம்ம நிச்சயமா நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம இப்ப நம்மளுடைய பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது உட்காரது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி இல்ல தோள்பட்டை வலி இதெல்லாமே நம்ம குறைக்கலாம். நெலி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பிசியோதெரபி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யறதற்கு முன்னாடியே நம்ம இயன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற பிசியோதெரபி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 degrees அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமா வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
1: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பாத்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்துல வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்ல நம்மளோட உறவினர்களோ உங்க குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம மருத்துவரையோ இல்ல இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது அப்பா அம்மா கவனிக்காம விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையா போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போவோம். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும் போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகள்ல வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோகோமோட்டோர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து

இடத்துக்கு நடக்க முடியாம அவங்களை தாங்களே பராமரித்துக் கொள்ளாம இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள் எல்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் தான் இயங்குது. சோ இந்த மையத்துல வந்து நாங்க வந்து பிசியோதெரப்பி மட்டும் இல்லாம ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறோம். அதுவும் இல்லாம குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்ல இருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறோம். அதே மாதிரி

0: பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தையை மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்கணும். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்யறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ் இல்ல பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்றது, முக்காலிப்பை யூஸ் பண்றது, அவங்களுக்கான கைத்தாங்கில் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸ், இந்த மாதிரி அதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் லிம் மேனுபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் கொடுக்கறதுல இருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லிருந்து படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்யறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறத விளக்கமா சொன்னீங்க சார். இப்ப இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
0: ஆக்சுவலி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்க கண்காணிக்கணும். அவங்கள வந்து பிசிக்கலா அவங்க நடக்கிறது நிக்கிறது ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலா இருக்காங்களா, இதுல ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்க இம்மிடியட்டா ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போதுதான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாம மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியா வந்து நீங்க ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டர்ல நீங்க இயன்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்க செய்யலாம். இல்ல உங்களுக்கு இதை பத்தின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்க ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்ல பொது நல மருத்துவரையோ நீங்க அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களா இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டர்ல போயிட்டு இதுக்கான ஸ்பெசிபிக்கா இருக்கிற இந்த பிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமா வழங்கப்படுதா?
0: ஆமா, நம்மளுடைய விழுதுகள் மையத்துல இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்க வெளியில போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இது வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: சோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளிமுதுகு நோய்க்கும் நான் சொல்றது. இதை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அந்த சிவியாரிட்டி பொறுத்துதான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் பிசியோதெரபி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு

0: நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்கு, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காம அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும் போது முக்கியமா பிசியோதெரபி மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக இயன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளி முதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேம்.

நேரம் 9:36 ஆயாச்சுங்க. இனிய ராகம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.

நேரம் 9:45:35 ஆயாச்சுங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணையராக கேட்டிணைந்திருக்கிறோம்.

இனிய ராகம் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாகுபலி இரண்டாம் பாகம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:50 ஆயாச்சுங்க. இனிய ராகம் நிகழ்ச்சி கீழடைஞ்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலே வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கருப்பன் திரைப்படத்திலிருந்து டி இமானவர்களின் இசையில்.

நேரம் 9:55. இனிய ராகம் கேட்டு நீந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் திங்கட்கிழமையின் இரவு பொழுது இன்னும் இனிமையாக்க இதோ நிறைவு பாடல்.

நேரம் 10 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் கணநாதனே எனத் தொடங்கும் சாரங்காராகம் ஆதிதாளத்தில் அமைந்த பெரியசாமி தூரன் பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டு நினைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு தொடர்வது ராமனன்னு என தொடங்கும் ஹரிகாம்போஜி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு தொடர்வது சாமகான என தொடங்கும் ஹம்சா நந்தி ராகம். ரூபகதாளத்தில் அமைந்த லலிததாசர் இயற்றிய பாடல்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு தொடர்வது கமலாம்பிகே என தொடங்கும் தோடி ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கிருதி.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் அரங்கிசை கேட்டு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, நிறைவாக அருணகிரிநாதர் திருப்புகழ்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு.

நேயர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெட்ஸில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பி சுதர்சன் அவர்களின் பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் குமாரவயலூர் சி திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பண்ணிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:45 இதே அலைவரிசைகளில் இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.